நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, சிராவண மாதம் 19 தேதி, திருவள்ளுவராண்டு 2057, ஆடி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கட்கிழமை. இனி நவரச கன்னட ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை நவரச கன்னட ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 10வது குறட்பா.

இனிய சொற்களை கூறாமல் இனியவை இல்லாத கடுஞ்சொற்களை ஒருவர் கூறுதல் தன்னிடம் உள்ள கனியை உண்ணாது இனிமையில்லாத காயை உண்பது போன்றதாகும்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் வயக்காடு தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் செவிச்செல்வம் வழங்குகிறார் பழ மாரவர்மன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் வருங்காலம் வசந்தமாக தொழில் முனைவர் என் சுந்தரேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். ரன் 6 திரைப்படங்களிலிருந்து. பதினோரு மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் தேடி கிடைத்த பொருள். 12:50 பாப்கார்னர். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இதில் பெரம்பலூர் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விவசாய பயிலரங்கம் வானொலி தொகுப்பு. 2:30 திரைக்களஞ்சியம் திருச்சி எம் சரண்யா அவர்களின் திரையிசை தொகுப்பிலிருந்து.

மூன்று மணிக்கு இசைத்தூரல், நான்கு மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள், ஐந்து மணிக்கு பொன்மாலை, ஆறு மணிக்கு ஆரவாரம், ஆறு பதினைந்திற்கு உணவே மருந்து. வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். ஆறு முப்பதுக்கு மாநில செய்திகள், இரவு ஏழு மணிக்கும்

முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். இதில் வெற்றி நம் கையில். போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ஏ எஸ் அருண் விஜய் அவர்களின் பங்கேற்பில்

பொழுதைந்திற்கு உழவர் உலகத்தில் ஆடிப்பட்ட சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள். சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர். கண்ணன் அவர்கள் பங்கேற்பில். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனியராகும், 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

0: அவருக்கு ஞாபகம் வருதே. இனி முதலலை வரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் மிருதங்கம். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் தாளவாதிய நிகழ்ச்சியில் ஆண்டான்கோவில் ஏ வி சுந்தரராஜன் அவர்கள் மிருதங்கம், வடபாதிமங்கலம் எம் வெங்கட்ரமணி கொன்னக்கோல். இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திமடல், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 செய்தி சுடர், 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமானப் போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 6 வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: and shared progress. The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh today. The Weather Department has also forecast heavy rainfall conditions over Delhi, Haryana, Chandigarh, Assam, Meghalaya, East Madhya Pradesh, Jammu and Kashmir and Ladakh during the next 2 days. In squash, India settled for the silver medal in the team event at the FISU World University Championships in Mumbai yesterday. The Indian quartet of Om Sainwal, Shamina Riaz, Suraj Kumar Chand and Nirupama Dubey lost the final to Hong Kong, China on game difference after the tie ended 2-2. Despite missing out on gold, a silver medal is India's best ever finish in the team event at the championship. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து எம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்று சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசீலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம்கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடங்குவோம். நம் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே நமக்கு துணையாய் வரும். நம் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும். வாரத்தின் இந்த முதல் வேலை நாளை இறைவனின் துணையோடும் நம்பிக்கையோடும் தொடங்க வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் வீரமணிதாசன் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:22. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. வரும் பாடலை பாடுகிறார்கள் ஜோதி டாமரஸ்.

திருவையாறு ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி தர்ம சம்வர்தனி அம்பாள் ஆலய ஆடிப்பூர மகோற்சவத்தில் இன்று அன்னவாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய தீமிதி விழாவில் இன்று அர்ஜுனன் தவம். புதுக்கோட்டை மனவிடுதி கிராமம் ஸ்ரீ நாச்சியம்மன் திருக்கோவில் 11 ஆண்டு ஆடி பூஜை விழாவில் காலை 9 மணிக்கு ஸ்ரீ வடுவச்சியம்மன் சங்கிலிக்கருப்பர் பட்டவன் தெய்வங்களுக்கு பூஜை. ஆனந்த ராகத்தில் இனி பாடல் கேட்கலாம், தினேஷ் குரலில்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 25 திங்கட்கிழமை. இப்போது வயக்காடு
2: இதோ உங்கள் துயர் துடைக்க உங்கள் வீட்டுக்கே நேரடியா வர்றோம். கைய காட்டினா வண்டி நிக்கும், கைய காட்டுங்க, கைய காட்டுங்க. தாக்குன இடத்த காட்டினா சரி பண்ணிட்டு போறோம், சரி பண்ணிட்டு போறோம்.
3: என்னது, தாக்குன இடத்த காட்டினா சரி பண்ணி விடுவீங்களா? அப்படின்னா நாம கால காட்டுவோம். என்ன,
2: கைய காட்டி நிறுத்த சொன்னா கால காட்டி நிறுத்துறீங்களையா?
3: நாங்க அப்படித்தான் காட்டுவோம், ஏன்னா இது வாலிப வயசு.
2: நாங்க தவறான இடத்துல இறங்கிட்டோம் போலயே.
4: சார், நீங்க சரியான இடத்துல தான் இறங்கி இருக்கிறீங்க.
3: ஆமாங்க சார், நீங்க பாக்குறீங்களே, இதுதான் முதுகு, இது மேலதான் தாக்குதல் நடத்தினாரு. என்ன வலி!
4: ஆமா, அவங்க பால் குடிக்கிற பாப்பா, முதுகுன்னா என்னன்னு தெரியாத பாரு.
3: தோ எகத்தலமா பேசிட்டு இருக்காரு, இவரை கைது பண்ணுங்க சார், கொரில்லா சிறையில போடுங்க.
4: ஹை, அடுத்ததா கொரில்லா கூட கும்மி அடிக்க போறேனா?
2: ஏங்க, நீங்க யாரு கூடவும் கும்மி அடிக்க முடியாது, யாரையும் கைது பண்ண முடியாது.
3: அப்போ நீங்க டம்மி போலீஸா சார்?
2: நாங்க போலீஸ் இல்லைங்க, கேவிகேல இருந்து வந்திருக்கிற தொழில்நுட்ப வல்லுநருங்க.
3: அப்ப தாக்கு நான் இடத்தை காட்டுனா துயர் துடைப்போம்னு சொன்னது இல்ல நடிப்பா?
2: ஏங்க, இந்த பகுதியில ஆப்பிரிக்க அரக்கணத்தை தாக்குதல் அதிகமா இருக்கிறதா செய்தி வந்துச்சு. அதோடைய தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம்.
4: என்னது, ஆப்பிரிக்கா அரக்கணத்தையா? அது என்ன சார் அது?
2: அது கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த வர்த்தக கப்பல் மூலமா 1847 அப்புறம் இந்த ஆப்பிரிக்க அரக்கணத்தை இந்தியாவில பரவிடுச்சு. இப்ப அது படாத பாடுபடுத்துது.
3: என்ன பாடுபடுத்துன்னு சொன்னாதானே தெரியும்.
2: பயறு வகைகள், அவரை, சோயா, பருத்தி, வெண்டை, கத்திரி, தக்காளி, மிளகா, முட்டைக்கோசு, கேரட்டு, வெள்ளரி, பரங்கி, பப்பாளி, கொக்கோ, கொய்யா, தென்னை, வாழை, எலுமிச்சை, பலா, இந்த மாதிரி பயிர்களை இந்த நத்தை தாக்கும். அது மட்டும் இல்லைங்க, அலங்கார செடிகள், காய்கறிகளோட எல்லா வளர்ச்சி பருவத்திலையும் முழுசா சேதத்தை உண்டாக்கும். அதோ பாருங்க, எலுமிச்சை செடியோட தண்டுல உள்ள பட்டைய ஆப்பிரிக்க நத்தை எப்படி கரண்டி கடிச்ச மாதிரி சுரண்டி சாப்பிட்டுருக்குதுன்னு.
4: ஆமாங்க சார்,
3: அதோ பாருங்க சார், அந்த நத்தோட குவியலால கிடக்குது.
4: நத்த கிடக்கு, ஆனா நிழையவே மாட்டேங்குது, செத்துடுச்சோ?
2: அப்படி இல்லைங்க, ஆப்பிரிக்க அரக்கணத்தைகள் பெருக்கம் அடையறதுக்கு 9°C இருந்து 29°C வரையிலான வெப்பம் உகந்ததா இருக்கும். வெப்பநிலை சரியா இல்லாத போது உறக்க நிலைக்கு போயிரும். 3 வரைக்கும் கூட ஓட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கும்.
3: சரிங்க சார், இந்த ஆப்பிரிக்க அரக்கணத்தைகளை எப்படி அழிக்கிறது?
2: அதுக்குன்னு சில மேலாண்மை முறைகள் இருக்குங்க. நத்தைகள் மறைஞ்சு வாழக்கூடிய களை செடிகளும் சருகுகளையும் இல்லாம செய்யணும். நத்தைய சமையல் உப்பு போட்ட வாளியில போட்டு அழிக்கலாம். உப்ப வயல் அல்லது தோட்டத்தை சுத்தி தூவி விட்டுட்டோம்னா உங்க பகுதிக்கு அது வராது. முட்டைக்கோஸ் இலை அல்லது பப்பாளி தண்டுகளை சின்ன சின்னதா நறுக்கி வயல்வெளிகளில் போட்டு வச்சோம்னா இந்த நத்தைகள் ஆசைப்பட்டு வரும். அப்போ அதை பிடிச்சு அழிச்சிடலாம். மரங்களோட தண்டு பகுதியில, தரைப்பகுதியிலேருந்து சற்று உயரமான இடத்துல தகர தாள்களை வைத்து நத்தைகள் மரங்கள் மேல ஏறாம தடுக்கலாம். வாத்து, பறவைகள், பாம்புகள் இந்த நத்தைகளை இயற்கையாவே சாப்பிட்டு அழிக்கக்கூடியதுங்க. இந்த ஆப்பிரிக்க அரக்கணத்தை பயிர்களை மட்டுமில்ல,

0: மனிதர்களுக்கும் மூளை தொற்று வயிற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. அதனால இந்த நத்தைகளை கவனமா கையாளணும். கிளவுஸ் போட்டுக்கங்க.
1: இவ்வளவு நாளும் ஆத்துல கிடக்கிற நத்தையையும் காட்டுல திரியிற நத்தையையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
2: ஆமா, அரியும் சிவனும் ஒண்ணு, அது அறியாதவங்க வாயில மண்ணு.
1: ஹேலே ஹேலே தம்பி, இதை எதுக்கு இப்ப சொல்ற?
2: நாலு பேர் நிக்கும் போது ஏதாவது அள்ளி விட்டா தானே நம்மள படிச்சவங்க நம்புவாங்க. அதான்
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
1: அவங்க வேணும்னா நம்பலாம் தம்பி, நான் நம்ப மாட்டேன்.
2: தெரியும்னா தெரியும், நாய்வால நிமித்த முடியாதுன்னு தெரியும்.
1: ஏய் தம்பி, அப்போ நாய்வாலா நானு?
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வர வழியில எல்லா வாலையும் பார்த்தோங்க, நாய் வாலை மட்டும் பாக்கல, இங்க எங்களுக்கு காட்டிட்டீங்க
1: தம்பி.
4: ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.

நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மாடித்தோட்டம் அமைத்தல் குறித்த ஒருநாள் கட்டண பயிற்சி நாளை 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் நஞ்சில்லா காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை முறை காய்கறி பழங்கள் உற்பத்தி குறித்த தகவல்களும் அளிக்கப்படும். மேலும் மாடித்தோட்டம் அமைப்பின் செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குழித்தட்டு நாற்றங்கால், பழச்செடிகள் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் செயல் விளக்க பயிற்சியும் அளிக்கப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் நாளை காலை 9 மணிக்கு வந்து 590 ரூபாயினை பயிற்சி கட்டணமாக செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். பயிற்சியானது காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். ஆர்வமுள்ள விவசாயிகள், இளைஞர்கள் முன்பதிவு செய்து கலந்து கொண்டு பயனடையுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-28-54 மற்றொரு எண் 88-38-126-730 தொலைபேசி எண்கள் மீண்டும் 0431 என்ற திருச்சிராப்பள்ளி முன்னிணைப்பு எண்ணோடு 296-28-54 மற்றொரு எண் 88-38-126-730 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தற்போது வரை 10,000 ஏக்கரில் குறுவை நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. 425 ஏக்கர் பரப்பளவிற்கு மட்டுமே விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளனர். மேலும் நடவு பணிகள் தாமதமாக ஆரம்பித்த காரணத்தினாலும், மழைப்பொழிவு தாமதமாக உள்ள காரணத்தினாலும் இன்னும் காப்பீட்டு காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று நெற்பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் குறுவை நெற்பயிருக்கான பயிர் காப்பீட்டு தொகையினை ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாயினை உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்களுடைய பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் வரும் 14ஆம் தேதிக்கு முன்னதாகவே காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயங்கும் அரசு மீன்குஞ்சு வளர்ப்பு பண்ணைகளில் அரசு நிர்ணயித்த விலையில் கட்லா, ரோஹு, மிர்கால் வகை மீன்குஞ்சுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மீன் வளர்ப்பில் விருப்பமுள்ள விவசாயிகள், பொதுமக்கள் அரசு பண்ணைகளை நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு பயனடையலாம். தொடர்புக்கு மண்வளம் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம், நிஜாம் காலனி, புதுக்கோட்டை. தொலைபேசி எண்கள் 82-489-705 மற்றொரு எண் 97-516-16-866 தொலைபேசி எண்கள் மீண்டும் 82-489-705-355 மற்றொரு எண் 97-516-16-866 இவ்வாறு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மா

மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரைகள். பகல் பொழுதில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக மண்ணில் இருந்து நீர் ஆவியாவதை தடுக்க குறிப்பாக காய்கறிகள், இதர தோட்டக்கலை பயிர்களின் வேர்பரப்பில் காய்ந்த இலைகள், சருகுகள் அல்லது தென்னை மட்டைகள் போன்றவற்றை கொண்டு மூடாக்கு அமைப்பதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். மேலும் செம்மண் அதிகமாக காணப்படும் நமது மாவட்டத்தில் அதிகப்படியான நீர் தேங்காமல் இருக்க முறையான வடிகால் வசதியை உறுதி செய்ய வேண்டும். அவ்வப்போது பெய்யும் மழையின் இடையிடையே பயிருக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களை இலைவழி தெளிப்பாக தெளிக்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித் தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ணக் கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.

0: அது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
0: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அட்டல் புத்தாக்க இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1,200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 ராணுவ தளங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பீமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திகுளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல்

0: போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இன்று உலக உயிரி எரிபொருள் தினம், வேர்ல்ட் பயோஃபியூல் டே. வாகன எரிபொருளாக பயன்படும் இவை தாவர எண்ணெய், விலங்கு கொழுப்பு ஆகியவைகளின் அடிப்படையிலான எரிபொருளாகும். உயிரி எரிபொருள் தொழிற்சாலைகள் ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்க நாடுகளில் பரவலாகி வருகின்றன. திறன் வாய்ந்த எழுத்தாளரும் சிறந்த பேச்சாளரும் இந்திய திருநாட்டின் 4வது குடியரசுத் தலைவருமான வராககிரி வெங்கடகிரியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1894, ஒரிசா மாநிலம் பெர்ஹாம்பூரில் பிறந்த இவர் தொழிலாளர் இயக்கத்தில் ஈடுபட்டு அகில இந்திய தொழிற்சங்க அவையின் அதிபராக இருமுறை பதவி வகித்தார். 1937 ராஜகோபாலாச்சாரியார் அமைச்சரவையில் தொழிலாளர் அமைச்சராக பணியாற்றினார். 1942 வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார். 1969 ஆகஸ்ட் மாதம் 24 முதல் இந்திய திருநாட்டின் 4வது குடியரசுத் தலைவரானார். 1975 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. தொழில் நிறுவனங்களின் உறவுகளையும் உழைப்பாளர் பிரச்சினைகளையும் தனது நூல்களில் எழுதியுள்ளார் வி.வி. கிரி. பத்திரிகை உலக பிதாமகர் சா. விஸ்வநாதன் என்கிற சாவி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1916. இவரின் வெள்ளிமணி இலக்கிய பத்திரிகை முதன் முதலில் சிறுகதைகளுக்கு வண்ணப்படம் அச்சிட்டு வெளியிட்டது. இவர் தொடங்கிய திசைகள் பத்திரிகை இளைஞர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு பெரும் வரவேற்பையும் பெற்றது. இவரின் சிறந்த படைப்பான வாஷிங்டனில் திருமணம் எல்லோரையும் குலுங்க குலுங்க சிரிக்க செய்தது. பல்வேறு குழுக்களால் பலமுறை பல மேடைகளில் நாடகமாக நடிக்கப்பட்டு அரங்கேறிய பெருமை பெற்றது. தேசபிதா மகாத்மா காந்தியுடன் நவகாளி யாத்திரை செய்து அந்த அனுபவங்களை நவகாளி யாத்திரை என்ற தலைப்பில் தொடர் கட்டுரையாக எழுதியுள்ளார். எல்லோரையும் மனம் திறந்து பாராட்டுவார். சிறந்த கர்நாடக இசை ரசிகர், இயக்குநர் சிகரம் பாலச்சந்தரின் ஆத்ம நண்பர், எழுத்தாளர் மணியன் சாவி அவர்களை பற்றி சொன்னபோது, சா என்றால் சாதனை, வி என்றால் விடாமுயற்சி என வாழ்ந்து காட்டியவர் என்பார். இவரின் விசிறி வாழை, ஆத்திச்சூடி கதைகள், திருக்குறள் கதைகள் என இவரது படைப்பு பட்டியல் நீளும். பத்திரிகையை அவர் மூச்சாகவும் அவரின் தாய்மொழியாகவும் கொண்டவர் பத்திரிகையாளர் சா. விஸ்வநாதன் என்கிற சாவி. தமிழகத்தின் முன்னாள் ஆளுநர் பி.சி. அலெக்சாண்டர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2011. 2002 முதல் 2008 வரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியவர் பி.சி. அலெக்சாண்டர். திரைப்பட பின்னணி பாடகி நந்தினி ஸ்ரீகர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1969. ஹைதராபாத்தில் பிறந்த இவர் குழந்தை பருவம் முதலே பாரம்பரிய இசை, வீணை, கிட்டார், சிதார் வாத்தியங்களையும் பரதநாட்டியம் போன்ற பல நுண்கலைகளை கற்றுத் தேர்ந்தவர். பொழுதுபோக்கிற்காக பாடல்களை பாடி வந்த இவர் 1997 முதல் திரைத்துறையில் பாடத் தொடங்கினார். முதலில் ஹிந்தி திரைப்பட பாடல்களை பாடி வந்தவர் பின்னர் தமிழ் திரையுலகிலும் கால்பதித்தார். இவர் தமிழில் பாடிய பாடல்களுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதுகளை 3 பெற்றுள்ளார்.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி

செல்லும் பாதை சரியாக இருந்தால் போதும், வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். தன்னம்பிக்கையோடு இன்றைய நாள் தொடங்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இனி கேட்டு ரசிக்கலாம் காலை மலர்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: செவிச்செல்வம். வாசிப்போம் நேசிப்போம் என்ற பொருளில் பழ மாரவர்மன் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய செவிச்செல்வமாக.
3: இன்றைய நவீன டிஜிட்டல் உலகில் நாம் எல்லோரும் மொபைல் திரைகளில் ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருக்கிறோம். காலையில் கண் விழிப்பது முதல் இரவில் உறங்கச் செல்வது வரை நம் விரல்கள் தொடுதிரைகளையே துரத்திக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து அதன் பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டி அந்த காகித வாசத்தோடு வாசிப்பதில் இருக்கும் சுகமே தனி. அந்த ஸ்பரிசமும் திருப்புதலின் ஓசையும் நம் மனதிற்கு தரும் அமைதியை எந்த ஒரு நவீன திரையாலும் தந்துவிட முடியாது. நம் மகாகவி பாரதி பாடினான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. அந்த தமிழ் மொழியில் உள்ள உன்னதமான அறநூல்களையும் சங்க இலக்கியங்களையும் காப்பியங்களையும் தேடித் தேடி வாசிப்பது நம் ஆன்மாவிற்கு செய்யும் பெரும் தவமாகும். வாசிப்பு என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, அது மனதை செப்பனிடும் ஒரு உன்னதமான கலை. சரித்திர தந்தை என்று உலகத்தாரால் போற்றப்படும் அப்ரஹாம் லிங்கனின் வாழ்வில் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய சம்பவம் ஒன்று உண்டு. சிறு வயதில் வறுமையின் காரணமாக அவரிடம் புத்தகங்கள் வாங்கி படிக்க பணமில்லை. ஆனால் அவரிடம் வாசிப்புக்கான தாகம் தணியாமல் இருந்தது. தனது அண்டை வீட்டில் இருந்த ஒருவரிடம் ஜார்ஜ் வாஷிங்டனின் சுயசிறுதை என்ற புத்தகத்தை கடனாக வாங்கி வந்தார். பகலெல்லாம் உழைத்துவிட்டு இரவெல்லாம் விளக்கு வெளிச்சத்தில் கண்விழித்து அந்த புத்தகத்தை படித்து முடித்தார். துரதிருஷ்டவசமாக அன்று இரவு பெய்த பெரும் மழையில் வீட்டின் கூரை வழியே நீர் கசிந்து அந்த புத்தகம் நனைந்து முற்றிலும் வீணானது. பதறிப்போன இளம் வயது லிங்கன் மறுநாள் காலையில் அந்த வீட்டு உரிமையாளரிடம் ஓடிச் சென்று அழுது மன்னிப்பு கேட்டார். என்னிடம் புத்தகத்திற்கு ஈடாக தர பணமில்லை, அதற்கு பதிலாக உங்கள் தோட்டத்தில் 3 நாட்கள் கைமாறாக வேலை செய்து தருகிறேன் என்று கூறினார். அவ்வாறே உழைத்துக் கொடுத்து அந்த புத்தகத்தை தன்வசமாக்கிக் கொண்டார். காகிதங்கள் நனைந்தாலும் அவரிடம் இருந்த வாசிப்பு ஆர்வம் நனையவில்லை. அந்த உன்னதமான வாசிப்பு பழக்கமும் அறிவின் தேடலும் தான் சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவரை பிற்காலத்தில் அமெரிக்காவின் மாபெரும் அதிபராக்கியது. மகாத்மா காந்தி, அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் APJ அப்துல் கலாம் என நாம் வியந்து பார்க்கும் தலைவர்கள் அனைவரும் வாசிப்பால் உருவானவர்களே. அறிஞர் அண்ணா அவர்கள் தனக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிய போது, நான் படித்துக் கொண்டிருக்கும் புத்தகத்தை முடிப்பதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும், எனவே அறுவை சிகிச்சையை 2 நாட்கள் தள்ளி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மரணத்தின் வாயிலிலும் புத்தகத்தை நேசித்த உன்னத மனிதர்கள் வாழ்ந்த பூமி இது. ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று சுவாமி விவேகானந்தர் மிக அழகாக குறிப்பிட்டார். ஏனெனில் அறியாமை என்ற இருளில்தான் குற்றங்கள் விளைகின்றன. அந்த அறியாமையை நீக்கும் பேரொளியாக புத்தகங்கள் திகழ்கின்றன. புத்தகங்கள் என்பவை தூங்கிக் கொண்டிருக்கும் நம் அறிவை தட்டி எழுப்பும் ஆகச்சிறந்த நண்பர்கள். மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், ஆனால் நாம் நேசிக்கும் புத்தகங்கள் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வள்ளுவனின் காலத்திற்கும் நம்மால் பயணிக்க முடியும். விண்வெளியின் விசித்திரங்களுக்கும் நம்மால் செல்ல முடியும். அதற்கு தேவையெல்லாம் வாசிப்பு என்ற ஒற்றை சாவி மட்டும்தான். காலையில் எழுந்து ஒரு 10 நிமிடம் ஏதேனும் ஒரு நல்ல புத்தகத்தின் பக்கங்களை வாசிப்பது நம் சிந்தனையை தெளிவுபடுத்தும். அன்றைய நாளின் சவால்களை எதிர்கொள்ளும் முதிர்ச்சியை தரும். தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்களிடையே உரையாடல்களும் தனிமையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மன அழுத்தம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் புத்தகங்கள் சிறந்த மனநல ஆலோசகராக செயல்படுகின்றன. வரலாறோ, கவிதையோ, கதையோ அல்லது சுயசரிதையோ, ஏதோ ஒன்றை தினசரி வாழ்க்கையின் அங்கமாக மாறி வாசியுங்கள். வாசிக்க தொடங்கினால் நீங்கள்

0: தனியாக இருக்கிறீர்கள் என்ற உணர்வே உங்களுக்கு வராது. புத்தகங்கள் சிறந்த மனிதர்களின் அனுபவங்களை, அவர்களின் வெற்றிகளை நமக்கு கற்றுத்தருகின்றன. நாம் ஒரே ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்கிறோம். ஆனால் 100 புத்தகங்களை படிக்கும்போது 100 மனிதர்களின் வாழ்க்கையை, அவர்களின் ஞானத்தை நாம் பெற்றுவிடுகிறோம். இன்றைய இளைய தலைமுறையினருக்கும் குழந்தைகளுக்கும் நாம் சேர்த்து வைக்க வேண்டிய ஆகச் சிறந்த சொத்து நிலமோ பணமோ அல்ல, வாசிப்பு பழக்கம்தான். நம் இல்லங்கள் தோறும் ஒரு சிறிய நூலகமாவது அமைய வேண்டும். வார இறுதி நாட்களில் குழந்தைகளோடு அமர்ந்து கதைகளை படிப்பதும் நல்ல நூல்களை பகிர்வதும் ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு அடித்தளமிடும். வாசிப்பு நம் சிந்தனையை விரிவுபடுத்துகிறது, பேசும் கலையை வளர்க்கிறது, எழுதும் ஆற்றலை தருகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதர்களை நேசிக்கும் பண்பை கற்றுத் தருகிறது. வாசிப்பை நேசிப்போம். அறிவார்ந்த, பண்பான மற்றும் முற்போக்கான ஒரு சமுதாயத்தை படைப்போம்.
1: செவிச்செல்வத்தில் இதுவரை பழ மாரவர்மன் அவர்கள் வாசிப்போம் நேசிப்போம் என்றார்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹூ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ்

நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசியக்கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ணக்கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உர செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த 2 நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33வது அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றைக்குழல் துப்பாக்கிகள், 1 கைத்துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொர்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய

0: வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில கேட்டுட்டு இருக்கோம் இது காலை மலர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் சரகத்திலே ஒரு வருடத்திற்கு தற்காலிகமாக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் தேவையான ஆவணங்களுடன் வரும் 13 காலை 11 தஞ்சாவூர் நரசிங்கோட்டையில் சாலையில் அமைந்துள்ள ஆவின் தலைமையிடத்தில் நேரடியாக கலந்து கொள்ளலாம். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள ஆவின் தலைமையிடத்தில் நேரடியாக கலந்து கொள்ளலாம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தருமை ஆதீன கட்டளை மடத்தில் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சிகள் நடைபெற உள்ளது. இதுகுறித்த தகவல்கள் பெறணும் அப்படின்னா தருமை ஆதீனம் திருநள்ளாறு trust.com இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு இது காலை மலர்.

0: 7:33 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில் இது காலை மலர். அரியலூர் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ நேரடி சேர்க்கைக்கு வரும் 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்ட காவல்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்த மாபெரும் பயிற்சி முகாமை இன்று தொடங்கி வரும் 22ஆம் தேதி வரை காலை 9:30 முதல் பிற்பகல் 1 மணி வரை பழைய மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற இருக்கு. நேர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். கலைமணி 10:45 உற்சாகம் உச்சம், வெற்றி நம் கையில். போட்டித் தேர்வு பயிற்சியாளர் AS அருண் விஜய் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்டு பயன்பெறலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களின் இதயம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு 9:38 546 102 1 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பெயரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில 8 மணிக்கு.
1: குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு கலைங்க. அந்த கலையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும்

0: அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். பச்சிளம் குழந்தையோட பராமரிப்பு பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: குளிப்பாட்டுறது பாத்தீங்கன்னா, ஜென்ரலி குழந்தை பிறந்த உடனே 24 hours குளிக்கிறத தள்ளி வச்சிருந்து ரொம்ப முக்கியம். பட் ஃபர்ஸ்ட் அந்த தொப்புள் கொடி விழுற வரைக்குமே குழந்தைங்களுக்கு ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்கறது மோர் தென் இனஃப். சோ அந்த தொப்புள் கொடி வந்து யூஸ்வலி 7th to 14th விழுந்துடும். அது வரைக்குமே நீங்க ஸ்பாஞ்ச் பாத் தரலாம். ஒன்ஸ் அந்த தொப்புள் கொடி விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு நீங்க ரெகுலர் பாத் கொடுக்கலாம். மெதுவா கொண்டு போனா போதும். ஒருவேளை குழந்தை அதை லைக் பண்ணல, குளிக்கும் போது ரொம்ப அழுகுது, அதுக்கு அவ்வளவா பிடிக்கலன்னா இன்னொரு 1 or 2 weeks அந்த முதல் மாசம் வரைக்குமே நீங்க வந்து ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்தா போதும். ரெகுலர் பாத் பண்றதும் 15 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம்ட்டு பண்ணக்கூடாது. மேக்சிமம் 5 to 10 minutes. குழந்தை வந்துட்டு இந்த சில்லுன்னு ஆயிடக்கூடாது. ஏன்னா நிறைய நேரம் குளிப்பாட்டும் போது குழந்தை சில்லுன்னு ஆயிடலாம். சில்லுன்னு ஆகும்போது வெயிட் லாஸ் ஆகலாம் குழந்தைக்கு, அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் ஆயிடலாம். சோ ஒரு 5 to 10 minutes குளிப்பாட்டிடணும். குளிப்பாட்டும் போது குழந்தைக்கு வந்து அது ஒரு என்ஜாயபிள் மொமெண்டா இருக்கணும். தவிர நம்ம அழுது ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊத்துறது இதெல்லாம் நல்லதில்ல. ரொம்ப ஜென்டிலா குளிப்பாட்டணும். சோ குளிப்பாட்டும் போது குழந்தைய பிளசண்டா வச்சுக்கணும். தண்ணி வந்து வெது வெது தண்ணி தான் இருக்கணும், சூடா கொதிக்கிற தண்ணி இருக்க கூடாது. முதல்ல வந்து குழந்தைய குளிப்பாட்ட போகும்போது தேவையான பொருள் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கோங்க. குழந்தைக்கு ஒரு பக்கெட்ல வெது வெது தண்ணியும், இல்ல நீங்க பாத் டப் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல கொஞ்சம் ஒரு 5 cm தான் தண்ணி இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. சோ அந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மக்கோ கப்போ வச்சுக்கோங்க, 2 towels. அதுக்கப்புறம் குழந்தைக்கு டயப்பர், 2 dresses, வைப்ஸ் வேணும்னா வைப்ஸ். குளிப்பாட்டும் போது நிறைய பேர் அந்த கீழே வந்துட்டு அந்த மோஷன் எதுவும் போயிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு ஜெட்டி போட்டிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிளாத் டயப்பர் ஏதாவது ஒன்று போட்டிருந்தீங்கன்னா ரைட். சோ எல்லாமே பக்கத்துல இருக்கணும். குழந்தைய அந்த டப்ல வச்சுட்டு நீங்க போக கூடாது, ரீச்சபிளா இருக்கணும். ஒன்ஸ் குழந்தைய குளிப்பாட்டும் போது ஏதாவது எடுக்கணும்னா குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டு தான் நீங்க எடுத்துட்டு வரணும். தனியா விடவே கூடாது தண்ணியில. ஈவன் ஒரு 2 cm தண்ணியா இருந்தாலுமே நீங்க கம்பல்சரியா பக்கத்துல இருக்கணும். ஒன்ஸ் குழந்தைய குளிப்பாட்டுறீங்கன்னா 5 to 7 minutes கழிச்சு டக்குன்னு டவல்ல சுத்திடணும். டவல்ல சுத்திட்டு போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க கிளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டுடலாம். சோ தொடைக்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்ச்சி தொடைக்கணும்னு இல்ல, சும்மா ஜென்டிலா தட்டி தட்டி தொடச்சி விட்டுட்டு ஒரு 1 to 2 minutes இந்த பேபி லோஷன் மாய்ஸ்சரைசர் சொல்லுவோம், நம்ம அதை போட்டுக்கலாம். பவுடர்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. பேபி பவுடர்ஸ் போடக்கூடாது, அதனால குழந்தைங்களுக்கு சில பாதிப்பு ஏற்படலாம். சோ பவுடர்ஸ் வேண்டாம். குழந்தைக்கு அதே மாதிரி கீழே டயப்பர் ஏரியா நீங்க கிளீன் பண்ணும் போது முக்கியமா இந்த பெண் குழந்தைங்களுக்கு நீங்க மேல இருந்து கீழே கொண்டு போகணும். அந்த வெஜைனால இருந்து டுவர்ட்ஸ் த ஏனஸ், அந்த ஏனஸ் பகுதியில கிருமிகள் இருக்கும். அந்த மோஷன்ல இருந்து மேல கொண்டு போனீங்கன்னா தொடைக்கும் போது அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. சோ ஆல்வேஸ் கிளீன் பண்றது ஃப்ரண்ட் டு பேக் சொல்லுவோம். இது பொன் குழந்தையா இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியம், ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து தொப்புள் கொடி விழுற வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு டயப்பர் போட்டீங்கன்னா அந்த தொப்புள் கொடிக்கு கீழே தான் அந்த டயப்பரை போடணும். ஏன்னா யூரின் அது மேல படலாம், அது கொஞ்சம் பாத்துக்கணும் கேர்ஃபுல்லா. சோ அதே மாதிரி அந்த தொப்புள் கொடி சீக்கிரமா இதாகணும்ட்டு நிறைய பேர் வேற ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது பண்ணுவாங்க, இல்ல அது விழுந்ததுக்கு அப்புறமும் ஏதாவது அப்ளை பண்ணுவாங்க, மஞ்சளோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆயின்மெண்டோ இல்ல வைப்ஸ் வச்சு தொடைக்கிறதோ எதுவுமே பண்ண வேணாம். தொப்புள் கொடி தானாவே விழும். அது விழுற வரைக்கும் நம்ம வந்து அதை ட்ரையா வச்சுக்கணும், ரொம்ப டைட் க்ளோத்திங்ஸ் போட வேணாம். ஒன்ஸ் விழுந்துடுச்சு அப்படின்னா எதுவுமே அப்ளை பண்ணாம கிளீனா வச்சுக்கிட்டாலே போதும். இன்கேஸ் அதை சுத்தி ஏதாவது ஒரு ரெட்னஸோ இல்ல தொப்புள் கொடி சுத்தி ஒரு ஸ்வெல்லிங்கோ இல்ல ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கோ இல்ல ஒரு ஸ்மெல்லிங் ஃபவுல் ஸ்மெல்லிங் ஒரு டிஸ்சார்ஜ் வந்தாலோ இல்ல அதுல ப்ளீடிங் இனிஷியலா விழுந்தப்போ ஒரு 2 பிளட் வரலாம். ஒருவேளை அந்த ப்ளீடிங் கண்டினியூஸா இருந்தா நீங்க உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா கூட்டிட்டு போகணும், என்னன்னு செக் பண்ணிட்டு அவங்க ஏதாவது மெடிசன்ஸ் தருவாங்க.
0: குழந்தையின் வளர்ச்சி படிநிலையை குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.
2: 7:39 ஆயிடுச்சு, கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையில். இது காலை மலர். இனி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 kg 22 rupees, கத்தரிக்காய் அவரைக்காய் ஒவ்வொன்றும் 70 rupees கிடைக்கிறது, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 80 rupees, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 1 kg 50 rupees, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌச்சோ 1 kg 36, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 1 kg 36, நூல்கோல் 40, கருணை கிழங்கு 1 kg 100 rupees, சேப்பங்கிழங்கு 58, சேனை 50,

உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய், கேரட் 94, முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 1 கிலோ 140 ரூபாயில் கிடைக்கிறது. காலிஃபிளவர் பூ 1 ரூபாய், எலும்புச்சை பழம் 1 ரூபாய், கொய்யா பழம் 1 கிலோ 120 ரூபாயில் கிடைக்கிறது. பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 1 கிலோ 280, ஆரஞ்சு 150, மாதுளை 220, திராட்சை 120 ரூபாய். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் தெரிந்து கொண்டோம்.

இனிய பாடல்களோடு பயனுள்ள தகவல்களையும் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி வானொலியின் முதல் அலை வரிசையில் இது காலை மலர். 7:45 ஆயிடுச்சு. இனி தெரிந்து கொள்வோம், 22 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்துடைய விலை மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,899 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 249.90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நேயர்களே, அடுத்ததா 8 மணிக்கு இதே ராகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்கணும், அதுவும் புத்தம் புதிய பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்க மொபைல் எடுங்க. 938-546-102 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நிறைய பிளான் பண்ணுவோம். சிலர் வந்து சொந்தமா தொழில் தொடங்கறதுக்கான நிறைய முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. அதற்கான திட்டமிடுதலும் நிறைய இருக்கும். ஆனா இது குறித்த அனுபவம் உள்ளவங்க நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னா நமக்கு இன்னும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா? ஆம் நேயர்களே, FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த அழைப்பில் வருங்காலம் வசந்தமாக தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் நேரலையில் நேயர்களே உங்களது கேள்விகளுக்கு தொட்டு வரலாம். 4311 இந்த இணைப்பு என்னோடு, 240 102 1 மற்றொரு எண் 246 102 1.

எந்த ஒரு வேலையை தொடங்கும் போதும் மனசுல சந்தோஷத்தோட ஆரம்பிச்சா அந்த வேலை சிறப்பா நடக்குமாம். வாரத்தோட முதல் நாளான இன்னைக்கு நிறைய பிளான் வச்சிருப்பீங்க. வேலையை நீங்க பாத்துக்கோங்க, உங்க சந்தோஷத்தை நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச புது பாட்டை உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதயராகும். இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி கிராமத்துல இருந்து உமா ஸ்ரீராம் உஷா இவங்க கேட்டிருக்க பாடல் மாமன் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க இதயராகத்தோட.

இதே ராகத்துல அடுத்ததா மலைக்குடிப்பட்டியிலிருந்து சண்முகம் ராசாத்தி, செந்தநீர்புரம் ஆல்பர்ட் ஃபாத்திமா, வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்க பாடல் தங்களான் படத்திலிருந்து.

0: இப்போ ஆங்கிலத்துல செய்திகளை கேட்டுட்டு மறுபடியும் நாம இதைய ராகத்தோட இணையலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi urges people to join Har Ghar Tiranga movement and hoist the tricolour at homes. India crosses 300 gigawatts of non-fossil fuel-based installed electricity generation capacity. Indian and US navies

0: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு வருங்காலம் வசந்தமாக.
1: வணக்கம் நேயர்களே, நான் சுந்தரேசன். என்னுடைய தொழில்துறை அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்கள் ரெயின்போ எஃப்எம்.
0: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கலாம். 4431 இணைப்பு எண்ணோடு தொட்டு வாங்க 240-102-1 240-102-1 வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களது சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். 938-546-102-1 எனக்கு. தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: திருச்சி முதல் அலைவரிசை 936 kHz நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். அடுத்த பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா, முசிறியில இருந்து சுகுமார், சுகந்த், தரணிஷ், புனிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்க பாடல் சங்கத்தமிழன் படத்திலிருந்து.

நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அரங்கிசையில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் வயலின் மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் மிருதங்கம். காலை 10:45 உற்சாகம் உச்சம். இதில் வெற்றி நம் கையில். போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ஏ எஸ் அருண் விஜய் அவர்களின் பங்கேற்பில். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீங்க. இப்ப நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். அடுத்த பாடல் அரியலூர் காந்தியார் ஸ்ட்ரீட்ல இருந்து புவனேஸ்வரி இவங்க கேட்டிருக்காங்க, ஸ்கெச் படத்திலிருந்து.

இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்துதான் அரியலூர்ல இருந்து துர்காதேவி. இவங்க கேட்டிருக்க பாடல் லப்பர் பந்து படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. இதே பாடலை இன்னொரு நேரம் விரும்பி கேட்டிருக்காங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்துல இருந்து மாராடி எம்ஏ ரமேஷ் இவங்களும் சேர்ந்து இந்த பாட்டை கேட்டிருக்காங்க. நாமளும் சேர்ந்து கேட்கலாம், இணைஞ்சிருங்க இதே ராகத்தோட.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. 5 கரத்தனை என்ற விருத்தம், அதனைத் தொடர்ந்து சலமேல என்ற பஞ்சகராக வர்ணம், ஆதி தாளம் விஞ்சுமுறி வரதராஜ ஐயங்கார் இயற்றியது.

நிகழ்ச்சியில் அடுத்து அனுதினமுனு என்று தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கீர்த்தனை வேகட ராகம் ரூபக தாளம்

நேரம் இப்பொழுது 9:36. 7 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விஎல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா.

அரங்கிசையில் இதுவரை மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா.

0: நீ கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், இதனை நிறைவேற்ற கட்சி வேறுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் மீதான விவாதத்தில் உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை பேரவையில் தற்போது தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து ஆராய புதிய குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த விகிதத்தை உயர்த்துவது குறித்து அரசு ஆலோசிக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழக அரசு கல்லூரி விடுதிகளில் மாணாக்கருக்கு முறையாக உணவு வழங்காதோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு மாணாக்கர் விடுதியை நேரில் ஆய்வு செய்த அவர், விடுதிகளுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் இருப்பை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும்

0: வரும் 17 தேதியும் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2528 இடங்களில் இம்மாத்திரைகள் வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரைகள் பள்ளிகள், கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என மொத்தம் 2528 நிலையங்களில் இன்று வழங்கப்பட உள்ளது. விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2022 திங்கட்கிழமை மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் குழந்தைகளுக்கு

கிராமிய கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று தொடங்கி வைக்கிறார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதால் மின் நுகர்வோர் இதில் பங்கேற்று தங்களது குறைகளை தெரிவித்து நிவர்த்தி பெறலாம் என்று மாவட்ட மின்வாரிய செயற்பொறியாளர் திரு அசோக்குமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தல் கிராமத்தில் இன்று நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான காளைகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற 101 காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி இன்று முதல் வரும் 13 வரை பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விறுவிறுப்பான காலை பொழுதுல உற்சாகம் தரும் பாடல்களால உங்களை சுறுசுறுப்பாக்க வருகிறது போடு ஆட்டம் போடு.

கூட்டம் ஒரு கண்ணு, கூட்டம் இருக்கு பாக்குது பல கண்ணு, நோட்டம் இருக்கு கப்பு கொடுத்திட நான் தங்கி இருக்கேன்.

போடு ஆட்டம் போடு கேட்டு ரசிச்சிங்க. நேரம் 10:30 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. இனி ஒரு பட பாடல்களாய் ரன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம்.

0: ரன் திரைப்படத்திலிருந்து உருப்பட பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேரம் 10:45.
1: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். உற்சாகம் உற்சவம் நிகழ்ச்சியில் வெற்றி நம் கையில். உங்க லைஃப்ல ஒரு பெரிய இலக்க நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களா? குறிப்பா UPSC TNPSC போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக தான். போட்டி தேர்வுகள்னாலே நம்ம மனசுல வர முதல் கேள்வி, எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கறது தான். சரியான திட்டமிடல் இருந்தா எந்த ஒரு தேர்வையும் கண்டிப்பா வெல்ல முடியும். ஆனா படிக்க ஆரம்பிக்கும் போது நடுவுல வர தடைகள், சோர்வு, மன அழுத்தம், இதையெல்லாம் எப்படி தாண்டி வர்றது? சரியான திட்டமிடல் எப்படி இருக்கணும்? படிக்கிறப்போ வர தடைகளை எப்படி தாண்டணும்? இப்படி போட்டி தேர்வுகள் பத்தின பல கேள்விகளுக்கு பதில்களையும் பல தகவல்களையும் இன்றைய நிகழ்ச்சியில நம்மளோட பகிர்ந்துக்க வராரு போட்டி தேர்வு பயிற்சியாளர் AS அருண் விஜய் அவர்கள். வாங்க கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்ப குறிப்பா ஒரு அரசு வேலை அப்படிங்கறது நம்மளோட பல பேரோட கனவாக இருக்கு. நிறைய பேருக்கு அந்த கனவு வந்து தூக்கத்தையுமே தொலைக்க வச்சிருது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு சரியான திட்டமிடல், ஒரு சரியான அனுபவம், ஒரு சரியான பகிர்வு, இல்ல ஒரு சரியான ஒரு கூட்டாளி, அவங்க வந்து இந்த தேர்வுல வந்து நமக்கு பல வகையில துணையாக இருப்பாங்க. நிறைய நேரத்துல கூட இருக்க நண்பர்கள் தான் நமக்கு தேவையான நிறைய தகவல்களை சொல்லுவாங்க. அதாவது ஒரு பரீட்சைக்கு வந்து நம்ம பண்ண தப்பா இருக்கட்டும், அடுத்த பரீட்சைக்கு தயாராவதற்கு தேவையான ஒரு ஆடுதலா இருக்கட்டும், அந்த வகையில வந்து இந்த போட்டித் தேர்வு பயணம் அப்படிங்கறது நண்பர்களோட சேர்ந்து ஒரு பயணமா தான் இருக்கும். நண்பர்கள் அப்படிங்கறது வந்து நம்ம கூட எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும் இல்ல, முன்னாடி எக்ஸாம் படிச்சவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, மென்டரா இருப்பாங்க. அவங்களோட அனுபவமே கூட நமக்கு ஒரு நண்பனாக இருந்துதான் உதவி பண்ணும். அந்த வகையில அந்த மாதிரியான ஒரு போட்டித் தேர்வு பயிற்சியாளரை தான் சந்திக்கிறோம். வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
2: நம்ம கூட இப்ப அருண் விஜய் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட இப்போ போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள் வந்து என்னென்ன செய்யலாம், எப்படி எல்லாம் வந்து இந்த தேர்வுகளுக்கு தயாராகும் போது அவர்களால இதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து அதிகரிச்சுக்க முடியும் அப்படின்ற தகவலை தான் பேச போறோம். பொதுவா இந்த போட்டித் தேர்வுகள் அப்படிங்கறது வந்து நம்மளோட நாலேஜை மட்டும் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமா இல்ல. ஒரு ஒரு நபரோட

0: தொடர்ச்சியான ஒரு முயற்சி, அவரோட அந்த கல்வி சார்ந்த ஒரு ஒழுக்கம், அவருக்கான ஈடுபாடு, இதெல்லாம் சேர்ந்துதான் பயணிக்குது. இதுல வந்து அவருக்கு மட்டுமே இந்த பொறுப்பு இல்லை, அவங்க கூட இருக்கிற சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கு, அப்பா அம்மாவுக்கு இருக்கு, நண்பர்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொதுவாக பொடுதிரவுகள் சந்திக்கக்கூடிய தடைகளாக என்னென்னலாம் இருக்கு, அதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. இப்ப நான் மனசுலயே அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும், அதை முதல்ல எப்படி உடைக்கலாம்ன்றத சொல்லுங்க. மித்த டெக்னிக் எல்லாம் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக் இருக்கலாம், இது வந்து ரொம்ப முக்கியமானது. உங்க அனுபவத்தில் எப்படி இருந்துச்சு அது?
1: ஆக்சுவலா போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு குழு முயற்சி தான், ஒரு டீம் ஒர்க் தான். ஒரு இண்டிவிஜுவலுடைய அறிவுத்திறனையோ அல்லது அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, அந்த தேர்வுக்கு எவ்வளவு தயாராகிருக்காங்கிற திறனை ரெஸ்ட் பண்றதை விட எது சோதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவலுடைய ஒரு மனரீதியான ஆளுமை, அதான் அதிகமா சோதிக்கிறாங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல முதல்ல அவங்களுக்கான ஆதரவு கிடைக்கணும், முக்கியமா பெற்றோர்கள். சோ பெற்றோர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கணும். என்ன சிக்கல் ஆகுதுன்னா, இனிஷியலா ஆரம்ப காலத்துல அவங்க இதுக்கான முயற்சிகள்ல ஊக்குவிக்கிறாங்க, ஆனா போட்டித் தேர்வு அப்படிங்கறது சொல்ற மாதிரி அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயமாக கருத முடியாது. அப்ப போட்டித் தேர்வுங்கிறது ஒரு ரிலே, ஒரு தொடர் ஓட்டமா தான் கருத முடியும். யாருக்கு யாருனால அவங்களுடைய கடும் உழைப்பால ஒரு ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணி அவங்களால ஒரு 1500 மீட்டர் ஓட முடியுமோ அவங்க மாதிரியான கேண்டிடேட் தான் போட்டித் தேர்வுல தொடர்ச்சியா வெற்றியும் பெறாங்க. இந்த சூழ்நிலையில பெற்றோர்கள் அல்லது இந்த சமூகமாகட்டும் அல்லது நண்பர்களாகட்டும் இல்ல அவங்களுடைய குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள், உதாரணத்துக்கு அவங்களுடைய பொருளாதார நிலை இல்ல அவங்களுடைய சமூக நிலை, இதெல்லாம் ஒப்பிடும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் கிடைக்கக்கூடிய அவங்களுக்கான ஆதரவுங்கிறது தொடர்ச்சியா கிடைக்கிறது இல்ல. அப்ப இப்ப சமூகம் அந்த ஒரு இளைஞனை ஒரு பையனோ ஒரு பொண்ணோ TNPSC எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப இன்க்ரீஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ ஏதாவது ஒரு நிலைகள்ல அவங்க தோல்வி அடையும் போது உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இதை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாம், நீங்க வேற பட்டப்படிப்பு படிச்சது அல்லது அவங்களுடைய டிகிரியில என்ன படிச்சீங்களோ அது சார்ந்த தொழில்களுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது
0: அதாவது எங்களுடைய என்ன என்னன்னா, உடனே இந்த மாதிரி எக்ஸாம் போனா பாஸ் ஆகணும், அவங்க வந்து சர்வீஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது, இந்த சினிமா படங்கள்ல வர மாதிரி 5 நிமிஷத்துல பணக்காரர் ஆகுதோ,
1: ஒரே பாட்டுல
0: IAS ஆகுறதோ, அது சாத்தியம் இல்ல.
1: அது எல்லாத்தினாலையும் சாத்தியம் இல்ல, சாதிச்சவங்க இருக்காங்க,
0: யாரோ ஒருத்தருக்கு நடக்குது,
1: 100க்கு 1 தான் அந்த மாதிரி இருக்காங்களே தவிர்த்து, மீதி 95 விழுக்காடு போட்டித் தேர்வு வெற்றி பெற்றவர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொடர் ஓட்டப்பயந்தது தயாரான மாதிரிதான். சோ 1 ஆண்டாகலாம், 2 ஆண்டாகலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்களுடைய யூபிஎஸ்சி அட்டம்ல கடைசி அட்டம்ல சர்வீஸ் வாங்கியிருக்காங்க, ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நிறைய பேர்,
0: அதுக்கு கீழே இருக்க பணிகள் கூட இருக்கு,
1: நிறைய பேர்
0: ஆனா வாங்கியிருக்காங்க. அவங்க 35வது வயதில்
1: வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த 35 வயசு வரைக்கும் ஒரு பர்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம்
0: இல்ல, அதுதான் நம்ம அவங்கள்ட்ட இருந்துதான் சில விஷயங்களை நம்ம கத்துக்கணும். அவங்க மனதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு சஞ்சலங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்திருக்கும், வெளியில சமூகம் சார்ந்த பார்வை இருப்பதற்கு வந்து இந்த பயணம் வந்து ரொம்ப துணையா இருக்கும். அதனால ஒரு 7-8 வருஷம் படிச்சுட்டு அவங்க சர்வீஸ் வாங்குறது கூட ஒரு வகையில நல்லதுதான். பட் ஆனா என்ன அது ஒரு வகையில சிக்கல்னா, அவங்களோட பொருளாதார சூழல், குடும்ப சூழல் வந்து பெரிய அழுத்தம் வந்து தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து அவங்க நிறைய டைவர்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், வேற வேலைகளுக்கே போவாங்க, இல்ல பிரைவேட் ஜாப்ஸ்க்கே போலாம்னு நினைப்பாங்க, இல்ல வேற ஏதாவது செய்யலாமா, இல்ல நம்ம சிவில் சர்வீஸ்க்கு படிச்சுட்டு இருப்போம், அதை மாத்தி பேசாம Group 4 படிக்கலாமா, முதல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருந்தா சரி பேங்கிங்க்கு பேசாம எழுதி பார்ப்போமா அப்படின்லாம் தோணும். இந்த மாதிரியான சஞ்சலங்கள் வந்து நிறைய இந்த பொடித்தருவு பயணத்துல இருக்கும். இந்த சஞ்சலங்களை முதல்ல எப்படி தவிர்ப்பது, இல்ல இந்த மாதிரியான கட்டாயங்கள் இருக்கும்போது கூட நம்ம பாதையில சின்ன டீவியேஷன் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், அதை கூட நம்ம எப்படி சரியா எடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க?
1: நல்ல கேள்விங்க. ஆக்சுவலா என்னன்னா, எல்லாத்தினாலையும் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் அல்லது தொடர்ந்து ஒரு 7 ஆண்டுகள் பொருளாதார அடிப்படையில செலவு செஞ்சோ அல்லது குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணாமையோ அவங்களால போட்டித் தேர்வுகள் படிக்க முடியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 2-3 ஆண்டுகள்ல TNPSCக்கு ஷிஃப்ட் ஆவாங்க, அல்லது நீங்க வேற ஏதாவது பேங்கிங் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, SSCக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. இது அந்த கேண்டிடேட் உடைய தவிர்க்க முடியாத பொருளாதார சூழ்நிலையினால இது நிறைய பேர் இதை பண்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்லனா, ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஃபரெண்ட் பால் கேம், ஃபுட்பால் ஒரு மாதிரி ஆடணும், கிரிக்கெட் ஒரு மாதிரி ஆடணும், ஹாக்கி ஒரு மாதிரி ஆடணும், டென்னிஸ் ஒரு மாதிரி ஆடணும். எல்லாத்துக்கும் ஆனா உடல் ஆளுமை, அந்த பயிற்சிங்கிறது முக்கியம், எண்டியூரன்ஸ் ஸ்டாமினாங்கிறது முக்கியம். ஆனா ஒவ்வொரு கேமுக்குமான நுணுக்கங்கள் மாறும். இப்ப நீங்க ஃபுட்பால் ஆடுற எல்லாத்தினாலும் கிரிக்கெட் ஆட முடியாது. இப்ப மெஸ்ஸியை கொண்டு வந்து நீங்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல விட்டீங்கன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த கிரிக்கெட் வீரராக செயல்படுவாரன்னா முடியாது. சோ அப்போ வந்து அந்த தேர்வுக்கான நுணுக்கங்களை, இப்ப ஏதாவது ஒரு தேர்வு, முன்னாடி நம்ம பழமொழியில சொல்லுவாங்க, ஒருத்தர் ரெண்டு குதிரையில சவாரி பண்ண முடியாது அப்படிம்பாங்க. சோ என்னன்னா இப்போ

0: அதாவது ஒரு தேர்வு மையமா வச்சு பிரிப்பேர் பண்றவங்கனால பல தேர்வுகளுக்கான விண்ணப்பங்களை போடலாம், அல்லது அவங்க எக்ஸாம் எழுத முயற்சிக்கலாம். அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். ஆனா ஒரு தேர்வுடைய பிரிப்பரேஷன் பயிற்சியை வச்சுட்டு இன்னொரு தேர்வுல எளிதில் ஜெயிக்க முடியுங்கிறது எல்லாத்தினாலையும் முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த தேர்வுக்காக அவங்க வந்து கூடுதல் நேரத்தை செலவிடணும்.
1: நீங்க சொல்றதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாத்தினாலையும் முடியாது அப்படிங்கறது. அப்போ ஒரு சிலரால முடியும், அது வந்து எக்ஸாம்ஸ் என்ன அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். பட் ஆனா பொதுவான ஒரு பொது தேர்வு சூழல் அப்படிங்கறது எல்லாருக்கும் கடினமான ஒரு பாதையாகத்தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான சில திட்டமிடல்கள் வேணும், அதற்கான நுணுக்கங்களை நம்ம கத்துக்கணும்ன்றீங்க. இப்ப நீங்க சொன்னப்பல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா தேர்வுகளும் வந்து தனித்தன்மை வந்தது. இப்போ சிவில் சர்வீஸ் எழுதுறாங்க, இதுல அதாவது ஐஏஎஸ் ஆபிசர் ஆகுறாங்க, இல்ல அதுலயே வேற ஏதோ ஒரு சர்வீஸ் வாங்குறாங்க, அது ஒரு சைட்ல இருக்கலாம். இல்ல பேங்க்ல ஆபிசர் ஆக போறாங்க, இல்ல நம்ம டிஎன்பிசி ல ஒரு விஏஓ ஆகுறாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இது பெருசது, அந்த எக்ஸாம் ரொம்ப பெருசு, இந்த எக்ஸாம் சின்னது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ரெண்டு எக்ஸாமும் ரொம்ப யூனிக்கானதா தான் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான உழைப்பு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம அந்த எக்ஸாம் மாறும் பொழுது என்னென்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, இந்த சிவில் சர்வீஸ்ல படிக்க வர்றவங்க நிறைய பேர் ரிசர்ச்சராக மாறி வேற போயிருவாங்க. சில சப்ஜெக்டுக்குள்ள உள்ள பூந்து மூழ்கி அதை எடுக்கிற அந்த ஒரு ஜியாகிரபி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த ப்ரொஃபஸருக்கு கூட அந்த மேட்டர் தெரியாது, இவங்க அவ்வளோ மேட்டர் சொல்லுவாங்க ஜியாகிரபி. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு நம்ம எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோன்றத அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது இல்லையா? அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும்?
0: ரொம்ப சிறப்புங்க. இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் நமக்கு இது கை கொடுக்கும். ஒன்னு அந்த தேர்வுக்கான சிலபஸ் பாடத்திட்டம், ரெண்டாவது அந்த தேர்வினுடைய முந்தைய ஆண்டு கேள்வித்தாள் குவஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர் சொல்லுவோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி, இப்ப ஒருத்தர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு குடிமை பணிகளுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அவரு இப்ப குரூப் ஒன் எக்ஸாம், ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து செப்டம்பர் 27 நமக்கு குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கு. இப்ப அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, இவங்க அவங்களுடைய மொத்த பயிற்சியோ அல்லது மொத்த பாடத்திட்டத்தையோ மாத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா யூபிஎஸ்சியில சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு இருந்த சிலபஸ் அதுல ஒரு 80% நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி குரூப் ஒன் எக்ஸாம் சிலபஸ் அதே ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் தான், குரூப் 2 அல்லது எல்லா டிகிரி எக்ஸாமுக்கும் இருக்கு. அதுல ஒரு 80% உங்களுக்கு குரூப் 4 இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து அனைத்தும் புதிதாக நீங்க படிக்க போறது கிடையாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும். சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க என்னென்ன டாபிக் பாக்குறீங்க, அதுல ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு, இப்ப வந்து இந்திய ஆட்சியல், இந்தியன் பாலிட்டியில அடிப்படை உரிமைகள் கேள்விகள் இல்லாத கேள்வித்தாளே இருக்காது. அப்போ அதுல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்க? இப்ப நீங்க யூபிஎஸ்சியில இது வந்து நீங்க வந்து பார்க்கும் பொழுது ஒரு கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம், அல்லது கேஸ் ஸ்டடிஸ் கேட்டிருப்பாங்க, அல்லது தீர்ப்புகள் கேட்டிருப்பாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சியில அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்கறாங்க, பட் அந்த அளவு கேட்காம கொஞ்சம் ஃபேக்சுவல்ஸ் கேட்கறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் கேட்கறாங்க, நியூஸ் கேட்கறாங்க. அப்ப நீங்க பேன் இண்டியா நியூஸ் பார்க்க வேண்டிய இடத்துல நீங்க தமிழ்நாடு செய்திகள் சார்ந்த, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் சார்ந்த செய்திகளுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நீங்க இப்போ ஒரு ஸ்ட்ரீம் மாறுறீங்க, யூபிஎஸ்சியில இருந்து டிஎன்பிஎஸ்சி போறீங்க அப்படின்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸ்னுடைய சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், இதை தொடர்ச்சியா அனலைஸ் பண்ணிட்டே படிக்கும் போது இது ஒரு கைட்லைனா இருக்கும் நமக்கு. ஏன்னா ஒரு ப்ரிப்பரேஷன்ல நம்ம எந்த இடத்துல நிறுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமா தெரியும். ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதை படிக்கணுங்கிறத விட எதை படிக்க கூடாதுங்கிறத, இல்ல எதை அதிகமா படிக்க கூடாதுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு யார்ட்ஸ்டிக்கா நீங்க வச்சிருந்தாதான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஹோலிஸ்டிக்கா முடிக்க முடியும். இல்லைனா ஒரு பாடத்திட்டத்துக்கு மட்டும் நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுல ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவோம், அது ஆழ்ந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்ப என்னன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவோம். காஸ்ட் எஃபெக்டிவ் ரேஷியோனா நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், நமக்கு அது எவ்வளவு லாபம் வருது. அப்ப ஒரு டாபிக்கை நம்ம எவ்வளவு படிக்கிறோம், அதுல இருந்து எவ்வளவு க்வெஸ்சன் வருதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்ப அதுல ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் சிலபஸ் மிக முக்கியமான ஒரு கருவியாக பாக்குறாங்க.
1: பொது தேர்வுகள் வந்து சரியான திசையில பயணிச்சு இந்த வருஷத்துல வரக்கூடிய எல்லா பொது தேர்வுகள்லயும் அவங்களோட முழுமையான உழைப்பு கொடுத்து சரியான திறனோட அதை எதிர்கொண்டு வெற்றி பெறணும் அப்படிங்கறத அந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதற்கு உங்களோட அனுபவத்தையும் உங்களோட பயணத்தையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க.
2: வீட்டுல இருக்க பிரஷர், அடுத்தடுத்து வர தோல்விகள், உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கேக்குற கேள்விகள், இதையெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது, படிக்கும் போது வர சோம்பேறித்தனத்தையும் கவனச்சிதறலையும் எப்படி அடிச்சு விரட்டுறது, இப்படி எக்கச்சக்கமான தடைகளை தாண்டி உங்களை ஒரு ஐஏஎஸ் இல்ல ஐபிஎஸ் அதிகாரியா மாத்துறதுக்கான ரகசியங்களை தெரிஞ்சுக்க வர புதன்கிழமை வர காத்துட்டு இருங்க. வர புதன்கிழமை அன்னைக்கு இதே நேரத்துல போட்டி தேர்வு பயிற்சியாளர் ஏஎஸ் அருண் விஜய் அவர்கள் தரும் தகவல்களை தொடர்ந்து கேளுங்க. வெற்றி நம் கையில். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க. ராஜு மொபைல வை.
1: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, RBI சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்திலிருந்து மெர்வின் சாலமோன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்கலாம். பாடலை பாடியிருப்பவர்கள் உன்னிமேனன், உமாரமணன்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: இயற்கை வளங்களையும் உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறையைதான் அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்றோம். இந்த அங்கக வேளாண்மையில மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிகமா பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்றது.
0: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நீரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒன்ன நினைச்சேன் பாட்டு படுச்சேன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி தமது பல்வேறு அலைவரிசைகளில் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் அண்ட் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம்.
1: நேரம் 12 மணி. நேர்ந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
3: குறளமுதம் கண்ணோட்டம் 58 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 2வது குறட்பா.

0: குறை.
1: உலக நடைமுறை என்பது கண்ணோட்டத்தினால் நடந்து வருவதே. ஆகவே கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இருப்பது உலகத்திற்கு வீண் சுமைதான்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: மாசு நிறைந்த இந்த சூழலை தூய்மையாக்குறது மரங்கள். மனிதர்களாகிய நாம மட்டும் இல்லாம இங்கு உயிர் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் சுவாசிக்க உதவ ஆக்சிஜன் அப்படின்ற பிராணவாயுவை உற்பத்தி செய்யறதும் மரங்கள். மண்ணெருப்பு ஏற்படாம தடுக்கிறதும் மண்வளம் பாதுகாக்க உதவுறதும் மரங்கள். மழை பொழிய வைக்கிறதும் உலகை பாலைவனமாக்காம தடுக்கிறதும் மரங்கள். இப்படி மரங்கள் செய்யக்கூடிய உபகாரங்கள் எத்தனை எத்தனை. புவி வெப்பமயமாகறத தடுக்க முக்கிய காரணியாக இருக்கக்கூடிய இந்த மரங்களை வளர்க்க வேண்டியது இன்றைய சூழல்ல ரொம்பவே இன்றியமையாத அவசியமா இருக்குது. நம்மோட பார்வையில இந்த மரங்கள் எப்பவுமே அதிசயம்தான். எத்தனை தொழில்நுட்பங்களை மனிதர்கள் கண்டுபிடித்தாலும் இயற்கையோட அதிசயங்கள் முன்னாடி அவை தோற்றுதான் போகும். மழைக்காலங்கள்ல மழை நீரை சேமித்து வைங்கன்னு எத்தனையோ அறைகூவல்கள் விடுத்த போதிலும் நாம அதுக்கு செவி சாய் காட்டாலும் இந்த மரங்கள் காதல அது விழுந்துருச்சோ என்னவோ.

அப்படிப்பட்ட அதிசயம்தான் தண்ணீரை தனக்குள்ள சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய மரங்கள். இந்த மரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆந்திர மாநிலம் கோதாவரி பகுதியில பாபிகொண்டா அப்படின்ற வனப்பகுதியில பழங்குடியின மக்கள் ஒரு பிரிவினர் வசிக்கிறாங்க. அவங்க இந்த மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய அரிய மூலிகைகள், மரம் செடிகள் பற்றிய தகவல்களை கண்டறிஞ்சு தங்களோட சந்ததியினருக்கு அறிமுகம் செய்யறாங்களாம். அப்படிதான் தண்ணீர் தரக்கூடிய இந்த மரங்களையும் கண்டுபிடிச்சு வனத்துறையிடம் இந்த மக்கள் சொல்ல

அவங்களும் தேசிய பூங்காவுக்கு போயிருக்காங்க. அங்க காணப்பட்ட இந்திய லாரல் அப்படின்ற அரிதான மரத்தோட ஒரு பகுதியில இருக்கக்கூடிய மரப்பட்டைகளை வெட்டியிருக்காங்க. வெட்டப்பட்ட மரத்திலேருந்து தண்ணீர் கொட்டினதும் அதை கண்டு வனத்துறை அதிகாரிகள் ஆச்சரியத்துல மூழ்கியிருக்காங்க. 20 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் வெளி வந்திருக்கு. இந்த வகை அரிய மரங்கள் தண்ணீர் அதிகம் கிடைக்கும் நேரத்துல தனக்குள்ள சேமித்து வைக்கும் திறனை கொண்டிருப்பதையும் உறுதி செஞ்சிருக்காங்க. நல்ல மாடி அப்படின்ற

செஞ்சிருக்காங்க. நல்லமாடி அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படக்கூடிய இந்திய லாரல் மரங்கள் வறண்ட கோடை காலத்துல கடுமையான மனம் மற்றும் புளிப்பு சுவை கொண்ட நீரை சேமித்து வைக்கலாம். காட்டு மரங்கள்ல காணப்படக்கூடிய அற்புதமான விஷயம் இது அப்படின்னு இந்த மரத்தை ஆராய்ந்த வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான மரங்கள் கிட்டேந்து நாம பாடங்களை கத்துக்கிட்டா மட்டும் பத்தாதுங்க, அதை நடைமுறைப்படுத்தவும் செய்யணும்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் 12:10. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேயர்களினி கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்றைய தாளவாத்திய நிகழ்ச்சியில் ஆதி தாள 2 கலையில் வாசிப்பவர் ஆண்டான்கோவில் AVS சுந்தரராஜன் மிருதங்கம், வடபாதிமங்கலம் எம் வெங்கட்ரமணி அவர்கள் கொன்னக்கோல், வயலினில் எடுப்பு வாசிப்பவர் NC மாதவ் அவர்கள்.

ஜுனத தின்னா தின தின்னா தின தத்த திமி திப்பி திப்பி தத்த தவங்கு திட்ட தக தட தின் தின்னா தத்த தின் தின்டா தின் தின்னா திப்பி தத்த ஜுட்டு த தின் தின்டா கடனும் கடதக தக தரி கடதக த தின் தின்னா தத்த தின் தின்டா தகதரதும் தகதர தகதரதும் தகதர தகதர தகதரதும் தரின் தரகும் தரின் தரகும் தரின் தரக த தின் தின்னா தத்த தின் டா தின் தின்னா தத்த கடதக தரி கடதக த தின் தின்னா தத்த தின் தின் தட்டி கிட்டத்தும் தட்டி தக்கடதும் தட்டி தக்கடதும் தும் தத்தி தக்கடதும் தத்தி தக்கடதும் தத்தி தக்கடதும் தும் தத்தி தத்தி தக்கடதும் தத்தி தத்தி தக்கடதும் தத்தி தத்தி தக்கடதும் தின் தத்த தின் தின்னா தின் தின்னா தத்த தின் தின்னா தத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தும் தத்தி கிட்டத்தும் தும் தத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தும் தத்தி கிட்டத்தும் தும் தத்தி தத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி தரும் தத்தி கட்டக தத்தி தரும் தத்தி கட்டக தத்தும் தரும் தத்தி கட்டக தத்தும் தத்த தின் தின்னா தின் தின்னா தத்த கிடதக தரி கிடதக திம்பி திப்பி தத்த ஜூட்டு தத்த திம்பி திம்பி திப்பி தத்த ஜூட்டு தத்த தின் தவங்க தின் தத்த திப்பி தத்த ஜுண்டு தக்க தஜுண்டு தஜுண்டு தக்க தஜும் ஜுண்டு தக்க தஜுண்டு தஜும் தக்க தஜும் கிடதக தக தரி கிடதும் கிடதக தரி கிடதக தக தரி கிடதக தக்க தஜிம் தத்திம் கத்த தீம் கத்தீம் தக்க தஜும் தத்த தித்தம் கிடக தீன் தங்க தத்தி தங்க தத்தித்த தித்தம் கிடக தீன் தங்க தத்தி தங்க தத்தித்த தும் கிடதக தக தரி கிடதக தத்தி தங்க தத்தித்த தும் கிடதக தக தரி கிடதக தத்தி தங்க தத்தித்த கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்

தட்டும் தட்டி கட்டக்கும் தட்டி கட்டக்கும் தட்டி கட்டக்கும் தட்டி தட்டங் கடத்து கதறி கடத்து கதா தட்டி தங் கடத்து கதறி கடத்து கதா தட்டி தங் கடத்து கதறி கடத்து கதா தங் கடத்து கதறி கடத்து கதா கதறி கடத்து கதா தா தி கு ந தும் தட்டி கிட்டத்தும் தட்டி கிட்டத்தும் தட்டி கிட்டத்தும் தட்டி கிட்டத்தும் தட்டி கிட்டத்தும் தட்டி கிட்டத்தும் தட்டி கட்டக்கும் தட்டி கட்டக்கும் தட்டி கட்டக்கும் சுட்டு தட்ட திம்பி தட்ட திம்பி தட்டக்கு தரதும் தும் தட்டக்கு தரதும் தும் தட்ட

தக்கஜுட்ட தட்டி தக்கதேட்டதான் தட்டி தக்கதேட்டதான் தட்டி தக்கதேட்டதான் தடீன் தட்டக்க தடீன்.

தக்கிட்டும் தடிக்கட்டும் தக்கிட்டும் தடிக்கட்டும் தக்கிட்டும் தடிக்கட்டும் தக்கிட்டும் தடிக்கட்டும் தக்கிட்டும் தடிக்கட்டும் தக்கிட்டும் தடிக்கட்டும்.

தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட

தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு தெரக்கு

இதுவரை சங்கீத சாரலில் தாளவாத்திய நிகழ்ச்சியில் ஆதி தாள இரண்டு கலையில் வாசித்தவர் ஆண்டான்கோவில் AVS சுந்தரராஜன் அவர்களின் மிருதங்க இசையும் வடபாதிமங்கலம் எம் வெங்கட்ரமணி அவர்களின் கொன்னக்கோல் இசையும் கேட்டீர்கள். வயலினில் எடுப்பு வாசித்தவர் NC மாதவ் அவர்கள்.

மீண்டும் சங்கீத சாரல் நாளை பகல் 12:10. நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட பழைய திரையிசை பாடல்கள் மதுர கீதமாய் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று பகல் 1 மணிக்கு. இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விவசாய பயிலரங்கம் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் திருச்சி எம் சரண்யா அவர்களின் திரைசை தொகுப்பிலிருந்து இடம்பெறும். நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்து கடிதங்களை வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குநர் ஆகாஷ்வாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு. மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்களது கருத்துக்களை பதிவிடலாம். @trichy@gmail.com. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர் கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடியபோது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000த்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத் தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய

0: கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்புத் துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின்போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020ஆம் ஆண்டு 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு 523ஆக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு 891ஆக அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹூ உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமரத் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 மாத கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கைநெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படும்.

0: படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி மூவர்ண தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜென் அலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 1,55,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1. பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

ஆகாஷவாணி நேரம் பகல் ஒரு மணி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது உங்களின் மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் மதுர கீதம்.

மதுரை கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பியிருக்கக்கூடிய நேயர்கள் சண்முகாநகர், ஸ்டாலின், ஸ்ரீதர், லதா, பாரத், ஜிங்கிள், ராஜு, அக்ஷயா இவங்க விரும்பியிருக்கும் பாடல் நல்ல நேரம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் இளையான்குடி, இக்பால், சித்தி கஜா, அப்துல் மஜீத், ரிபாபா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவங்க விரும்பியிருக்கும் பாடல் குமுதம் படத்திலிருந்து பி. சுஷீலாவின் குரலில்

மதுரை கீதத்தில் வரும் அடுத்த பாடலை விரும்பியிருக்கும் நேர்கள் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் குங்குமம் படத்திலிருந்து.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். நேயர்களின் மடல் வழிவிருப்ப காவிய கானங்களாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராமேஸ்வரம் ஷியாத் மெஹ்னா இவங்க விரும்பியிருக்கும் பாடல் இதே கனி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, சாய்பாபா குரல்களில்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். மதுர கீதத்தில் வரும் அடுத்த பாடல் திருச்சி எம் சரண்யா விரும்பியிருக்கும் பாடல், ரிக்ஷாக்காரன் படத்திலிருந்து.

மதுரை கீதத்தில் வரும் அடுத்த பாடல விரும்பியிருக்கும் நேயர்கள் பூந்தநிலம் புண்ணிய கோட்டி உமா ஆசிரியர் நகர் நட்சத்திரா தமிழினி தருண் இமை அன்வர்த்திக்கான்பேட்டை அருணகிரி கீதா இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் மணமகன் தேவை படத்திலிருந்து சந்திரபாபு குரலில்.

நேயர்களின் கடித வழி விருப்ப காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் மணப்பாறை காமராஜ் நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஹா, ஹேமா, சபரிவாசன், ஹரி, ஹரிணி, லக்ஷா, லஹ்ரி, லிசாந்த், மணவைக்கா, சந்திரசேகர், பார்த்திபன், செந்தில் இவர்களின் விருப்பமாய் மாட்டக்கார வேலன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எல்லாரீஸ்வரி குரல்களில்.

நேயர்களின் மடல் வழி விருப்பமாய் நாம் கேட்டுட்ருக்கோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல். கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் தூக்கு தூக்கி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியிருப்பது.

வண்ண கிளையே வண்ண கிளையே வளத்திரையே வந்ததறியேன் மனசுரையே வண்ண கிளையே வள

0: ஏற்பாடு ஆயிடுச்சு.
1: எதுக்கு?
0: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்க.
0: ஏற்பாடு ஆயிடுச்சு.
1: சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணி.

காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் நாடோடி மன்னன் படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி குரல்களில்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுர கீதம். நேயர்களின் கடித வழிவிருப்ப காவிய கானங்களாய் இனி கேட்கலாம். நமது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர்மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டுவசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடியபோது பலத்த அமளியின் ஊடே நடுவர்மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாதத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிமவள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை

0: இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின்போது பேசிய சில உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709 ரூபாய் 50 காசுகள் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 709.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
0: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17 நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி, நீர் மேலாண்மை, அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 ஆண்டு சோழர்களின் தலைநகராக இது இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5311 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களம் இறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை

பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: News. நமஸ்கார்.
1: இசையோடும் இனிமையோடும் என்றென்றும் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அண்மையில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விவசாய பயிலரங்கத்தின் வானொலி தொகுப்பு. பருத்தி சாகுபடியில் உற்பத்தி செலவை குறைத்து லாபம் பெற சில தொழில்நுட்பங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என எடுத்துரைத்தார் பெரம்பலூர் வேளாண் இணை இயக்குநர் எஸ் பாபு அவர்கள்.
2: பருத்தி ஆராய்ச்சி நிலையம் 2005 வாக்கில் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட நம்ம பகுதியில் வந்து பார்த்தோம்னா 1 லட்சம் ஏக்கர் வரை சாகுபடி செஞ்சுட்டு இருந்தோம். பருத்தி சாகுபடியில் சரியான விலை கிடைக்காதனால வேலையாட்கள் அதிகமாக இருக்கிறதுனாலயும் நம்ம வந்து பருத்தியை குறைச்சிட்டு இப்போ எல்லாம் நல்லா மக்காச்சோளத்துக்கு போயிட்டோம். ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருந்தோம்னா குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர்லாச்சும் பருத்தி சாகுபடி கட்டாயம் செய்யணும். அதுக்கு தகுந்த நல்ல ரகமெல்லாம் இருக்கு, நீண்ட இலை பருத்திலாம் இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல விலையை கிடைக்கிறதுக்கு நம்ம ரெகுலேட்டட் மார்க்கெட் சொல்லக்கூடிய அரசு நிறுவனமே வந்து உங்களுக்கு வெளியிலிருந்து வியாபாரியை கொண்டு வரதுக்கு அரியலூர் பெரம்பலூர் மற்றும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து வேப்பத்திட்ட 3 குறுகியகால பருத்தி ரகம் வெளியிட்டு இருக்காங்க. அதனால அந்த பருத்தி ரகத்தையும் வந்து நம்ம வாங்கி சாகுபடி பண்ணலாம். முக்கியமா வந்து பருத்தி மக்காச்சோளம் போடும்போது ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பம் நம்ம கட்டாயம் கடைபிடிக்கணும். நுண்சத்து கட்டாயம் போட்டால்தான் வாலிப்பான கதிர்கள் நம்மளுக்கு கிடைக்கும், பருத்தி நல்லா நம்மளுக்கு பஞ்சு கிடைக்கும். நுண்சத்துக்குள்ள என்ன பண்றோம், வேளாண் விரோத கமயத்தில் வந்து 50% மாநிலத்தில் எல்லா இடத்துலயுமே வச்சிருக்கோம், பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் வச்சிருக்கோம். அதனால மானாவாரி பயிர் சாவடி பண்றவங்க எல்லாருமே நம்ம பருத்தி மற்றும் மக்காச்சோளம் சாவடி பண்றாங்க. ஏஐஓன்னு சொல்லக்கூடிய வயல் விளக்கு அலுவலர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல நம்ம புதுசா போட்டிருக்காங்க. 2 வில்லேஜ் 3 வில்லேஜுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. 2.0 சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் போட்டிருக்காங்க. அதனால அலுவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கங்க வேளாண் நிர்வாக கம்மியா இருக்கு. எல்லா இடத்துலயும் போன் நம்பர் வச்சிருக்காங்க. போன் நம்பரை வாங்கி வச்சுட்டு நம்ம உற்பத்தி பண்ணோம்னா இந்த மாதிரி ஆராய்ச்சி நிலையம் சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதோட உற்பத்தி செலவும் குறையும். சாவடி பண்ற அனைத்து விவசாயிகளும் வேளாண் துறையோடு ஒன்றிணைந்து நீங்க சாவடி பண்ணோம்னா நம்ம உற்பத்தியில வந்து லாபம் அடையலாம்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம்.
0: அடுத்து அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களை எவ்வாறெல்லாம் முழுமையாக பெற்று விவசாயிகள் பயன்பெறலாம் என எடுத்து கூறினார் அரியலூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் உலகம்மை அவர்கள்.
3: அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சென்ற வருடம் காட்டன் நமக்கு ஒத்திசைவு செய்ததை விட இந்த வருஷம் நமக்கு கூடுதலா சாகுபடி ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கருத்து. அந்த வகையில நமக்கு காட்டன் இதுவரைக்கும் 1167 ஹெக்டேர் நமக்கு வந்து இப்போ சாகுபடி பரப்பு கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கான திட்டங்கள் அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அரசு வந்து 54.69 லட்சத்திற்கு திட்டங்களை கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் வந்துருச்சு, ஜீவோ வந்துருச்சு. திட்டங்களை வந்து நாங்கள் இந்த வட்டாரங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துருக்குறோம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து சீட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா பேக் இண்டர் சப்சிடியாக நீங்கள் வந்து உங்களுடைய செயல் விளக்கங்களை நீங்கள் ஆரம்பித்து அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்கள்கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய பரப்பளவை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கூடிய பரப்பளவெல்லாம் பதிவு செஞ்சு உடனடியாக அணுகி இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறணும். விரிவாக நீங்கள் வட்டார வேளாண்மை உதவி மையங்களை அணுகலாம். யூஏடிடியில் உங்களுக்கு உங்களுடைய களப்பணியாளர்கள் ஏஏஓ இல்லைனா ஏஹெச்ஓ இல்லைனா ஏஓ ஏபி அப்படியும் உங்களால் பார்க்க முடியலன்னா ஏஓவோட நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய வேளாண்மை உதவி இயக்குநர்களை நீங்கள் உடனடியாக அணுகி இந்த திட்டத்தில் உடனடியாக நீங்கள் வந்து சேர்ந்து இதெல்லாம் வந்து ஆப் மூலமாக தான் நீங்கள் வந்து பதிவு செய்ய முடியும். அதுக்கு டிசிஎஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் கைட்லைன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஜிட்டல் க்ராப் சர்வே அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய களப்பணியாளர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுடைய வயலை ஆய்வு செய்து புகைப்படம் எடுத்து ஆப்பில் அவங்களே வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. யூஏடிடி அப்லோடிங்கும் இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுடைய களப்பணியாளர்களை நீங்கள் அணுகி புகைப்படம்லாம் எடுத்து உங்களுடைய சிட்டா அடங்கல் இதெல்லாம் அவங்ககிட்ட தகுந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் அதுலேயும் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். அடுத்தது முக்கியமா வந்து எல்லா திட்டங்களையும் பயன்படுறதுக்கு முக்கியமா ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், விவசாயிகள் அடுக்ககம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவும் நீங்க வந்து ஒரு எஃப்ஆர்என் இருந்திருந்தா மட்டும்தான் நம்மளால வேளாண் திட்டங்கள்ல வந்து நம்ம பயன்பெற முடியும் விவசாயிகிட்ட. அதனால நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் இதுவரைக்கும் எஃப்ஆர் நம்பர் நீங்கள் வாங்காமல் இருந்தால் விவசாய அடையாள எண் அந்த யூனிக் நம்பர் வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்திலேயாவது இந்த வருஷத்துலேயாவது இப்போ நம்ம காட்டன் மெய்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பயிர் செய்யும் போதாவது அரசு கொடுக்க இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை முழுமையா நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா இந்த நம்பர் வேணும். இந்த நம்பர் வந்து இல்லைன்னா உங்களால அந்த செயலியில

0: ஏற்ற முடியாது, உங்களுடைய விவரங்களை அதில் ஏற்ற முடியாது. அதனால் உங்களுடைய உதவி வேளாண்மை அலுவலர், உதவி தோட்டக்கலை அலுவலர், உதவி வேளாண் அலுவலர், அக்ரி பிஸ்னஸ், வேளாண் வணிகம், இவங்களெல்லாம் நீங்கள் அணுகி அவங்களெல்லாம் வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க. நீங்கள் உடனடியாக இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன்.
1: நிறைவாக, தற்போது நிலவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து எவ்வாறெல்லாம் சாகுபடி முறைகளை கடைபிடிக்கலாம் என்பதையும், நிகர லாபம் பெற விவசாயிகள் மாற்றுப்பயிர் செய்தல் மிக மிக அவசியம் என்பதையும் எடுத்துரைத்தார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் முனைவர் இர தமிழ்வேந்தன் அவர்கள்.
2: பெரம்பலூர் ஒரு பின்தங்கிய மாவட்டம். இங்கே இந்த பருத்தி ஆராய்ச்சி மையமானது மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அத்துணை பயிர்களுக்கும் மிக சிறந்த, ஏற்கனவே இருக்கின்ற ரகங்களை விட மேம்பட்ட ரகங்களை ஒவ்வொரு ஆண்டும் அறிமுகம் செய்வது வழக்கம். மக்காச்சோளத்தை பொறுத்தவரை கோ 11, கோ 12, வாகரே 2 போன்ற ரகங்களை வெளியிட்டு மிக சிறப்பானது ஒரு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அதே போல பருத்திக்கு சமீபத்தில் இந்தோடைய வெப்பந்தட்டையிலிருந்தே வெப்பந்தட்டை 2, வெப்பந்தட்டை 3 என்ற உயர் விளைச்சல் ரகங்களை இங்கிருந்து அறிமுகம் செய்திருக்கிறோம். அதுபோல வெங்காயத்திற்கு கோ 5 மற்றும் கோ 6 போன்ற ரகங்களை வெளியிட்டிருக்கிறோம். இந்த ரகங்களெல்லாம் இதுவரை இருக்கின்ற ரகங்களை விட மேம்பட்ட உயர் விளைச்சல் தருகின்ற, பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிராக இருக்கின்ற ரகங்கள். ஆக இவற்றையெல்லாம் விவசாயிகள் பெற்று அதை உங்களுடைய வயல்களிலே பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது கோரிக்கை. அடுத்தபடியாக இந்த மாவட்டத்திலே இந்த பருத்தி விவசாயம் என்பது குறைந்து கொண்டே இந்த மாவட்டத்தில் இருப்பதற்கான காரணிகளை ஆராய்ந்து அதை மேம்படுத்துவதற்காக நிறைய தொழில்நுட்பங்களை இங்கே அறிமுகம் செய்திருக்கிறது. முதலாவதாக அடர் நடவு என்று ஒன்று சொல்கிறோம். அது மட்டுமல்லாமல் காம்பாக்ட் பிளான்ஸ் என்று சொல்கிறோம், குறுஞ்செடிகள், அது போன்ற செடிகளை இங்கே நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். நிறைய இயந்திரமயமாக்குதலை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பருத்தி ஆராய்ச்சி மையத்திலே SCI சிஸ்டம் ஆஃப் காட்டன் இன்டென்சிபிகேஷன் என்ற ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலமாக பருத்தி சாகுபடியில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதாக செம்மை பருத்தி சாகுபடியை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சாகுபடி உண்மையிலேயே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும், அடுத்தடுத்து இந்த சாகுபடியை நீங்கள் அடுத்த இடத்துக்கு செல்வதற்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பருத்தியை விட்டு வெளியே சென்ற விவசாயிகள் மீண்டும் பருத்திக்கு வருவதற்கான சில முன்னேற்பாடுகளாக இந்த நிறுவனம் இதையெல்லாம் எடுத்திருக்கிறது. மற்றபடியாக இந்த வருடம் என்பது 2026 என்பது ஒரு எல்னினோ வருடம் என்று ஒன்று கருத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வருடம் அதிகமாக வெப்பம் இருக்கும், அதிகமாக வறட்சி இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அவற்றை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகமானது நிறைய முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பருத்தி மற்றும் மக்காச்சோளத்திலும் கூட நீங்கள் சில முன்னேற்பாடுகளை செய்யும் பொழுது இந்த எல்னினோ இயர் வருடம் என்பதை நீங்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இருந்த போதிலும் கூட இந்த வறட்சியையும் வெப்பத்தையும் தாங்குவதற்காக சில முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதை முதலில் நீங்கள் உங்களுடைய ரகத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ரகங்களெல்லாம் இந்த வறட்சியை தாங்கக்கூடியது, எந்த ரகங்களெல்லாம் இந்த வெப்பநிலையை தாங்கக்கூடியது என்பதை கண்டறிந்து உங்களுடைய வயலிலே பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக பருத்தியிலே எடுத்துக்கொண்டீர்கள், இந்த வெப்பத்தட்டை 2 என்ற ஒரு ரகம் மிக அருமையான ஒரு வறட்சியை தாங்கக்கூடிய ரகம், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல மக்காச்சோளத்துக்கு எங்களுடைய வாகரை மையத்திலிருந்து வெளியிடப்பட்ட வாகரை 2 என்ற ஒரு ரகம் மிக அருமையான ஒரு ரகம், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றபடி இந்த வறட்சி நாட்களிலே நீங்கள் விதை நேர்த்தி என்ற ஒன்றை செய்துதான் நீங்கள் விதைக்க வேண்டும். அந்த விதையை கடினப்படுத்துதல் என்ற ஒன்று சீடு ஹார்டனிங் என்று சொல்லுவோம். அதற்கு 1% பொட்டாசியம் குளோரைடை நீங்கள் விதையில் கலந்து ஒரு 16 மணி நேரம் வைத்திருந்து இந்த விதை கடினப்படுத்துதலை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய அந்த விதையானது இந்த வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு ஒன்றாக மாறிப்போகும். அது மட்டுமல்லாமல் காட்டன் பிளஸ் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கியையும் மைஸ் மேக்ஸிம் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இதன் மூலமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாத எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து சொல்லுகின்ற அகலப்பாத்தி ஆழசால் என்கின்ற அந்த ஒரு முறையை கையாளும் பொழுது இந்த வறட்சியை நீங்கள் மிக சிறப்பாக எதிர்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இருக்கின்ற அந்த ஈரப்பதத்தையும் நீங்கள் வீணாக்கி விடாமல் இருப்பதற்காக மூடாக்கு என்று சொல்லுவோம், மல்ச்சிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது போல பக்கத்தில் இருக்கிற தழை இலைகளை போட்டு அவற்றை எல்லாம் மூடி வைக்கப்படும் பொழுது மண்ணில் இருக்கின்ற ஈரப்பதம் என்பது காக்கப்படும். ஆக இந்த ஒரு மூடாக்கு போடுவதன் மூலமாகவும் மண்ணில் இருக்கின்ற நீரப்பதத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். ஆக இது போன்ற முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது இந்த எல்னினோ வருடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடத்தை மிக சிறப்பாக நீங்கள் கையாள முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி எப்பொழுதுமே நீங்கள் உங்களிடம் ஒரு 5 ஏக்கர் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த 5 ஏக்கருமே பருத்தி என்று போட்டு விடாமல், 5 ஏக்கருமே மக்காச்சோளம் என்று போட்டு விடாமல், 5 ஏக்கருமே வெங்காயம் என்று போட்டு விடாமல் அதை பிரித்து

0: பல்வேறு பயிர்களை போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நிகர லாபம் என்பது உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரே பயிரிலே கிடைக்காது. நீங்க பல்வேறு பயிர்களையும் மாற்று பயிர்களையும் பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிடைக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த பருத்தி, மக்காச்சோளம் என்ற பயிர்கள் அப்படி செய்யும் பொழுது வெறும் அரை ஏக்கர் அளவுக்கு வாழையை போடுங்க. பூவன் போடலாம், ரஸ்தாளி போடலாம், மந்தன் போடலாம், கிராண்ட் நைன் சொல்ற அந்த ஜி நைன் போடலாம். குறைஞ்சது ஒரு 400-500 மரம் இருப்பார். அதுலேருந்து நீங்க இலை பறிக்கலாம், காய் எடுக்கலாம், பழம் எடுக்கலாம், வாழை தண்டு இது பண்ணலாம். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 11 மாசத்துல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு நீங்க ஆகிற செலவு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரை ஏக்கருக்கு மீறி போனா ஒரு 70,000 கூட செலவாகாது. ஆனா இதுல இருந்து நீங்க எடுக்கிற நிகர லாபம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1.5-2 லட்சம் எடுக்கலாம். இது எல்லாம் இந்த ஒரு வருடத்துக்குள்ள, அதுவும் வாழை வளர்ந்து வர்ற வரைக்கும் கீழே ஏதாவது ஊடு பயிர் போட்டுக்கலாம் நீங்க. ஆக எப்பவுமே ஒரே பயிரை நம்பி இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க என்னன்னா, உங்களுக்கு இதுல ஒரு இதுல நஷ்டம் வந்தாலும் 100 பயிர்ல உங்களுக்கு லாபம் வரும். ஆக ஒரு பயிருங்கிற திட்டத்தை விட்டுட்டு இந்த மாதிரியான மாற்று யோசிங்க. அது மட்டும் இல்லாம காய்கறி பயிர்களை போடலாம். அதை வந்து இந்த மாதிரி தான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல சாதாரண ஒரு காய் ஏக்கர் அரை ஏக்கருக்கு, அது இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 800 மில்லிமீட்டர் மழை பெய்யுது வருஷத்துக்கு. இந்த மழை அளவுங்கிறது ஓரளவுக்கு போதுமான மழை அளவா இருந்தாலும் இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு அது போதுமானதா இருக்கும். இங்க நீங்க வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரை இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா இங்கெல்லாம் வந்து போடலாம். இந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வார வாரம் உங்களுக்கு வந்து ஒரு வருவாய் வந்துகிட்டு இருக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தனி மரம் தோப்பாகாது. நீங்க வந்து ஒரு குழுவா இணைந்து செயல்படும் பொழுது அந்த குழுவுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு அங்கீகாரம், அதுக்குன்னு இருக்கிற அந்த மதிப்பு, அது மரியாதை கண்டிப்பா உண்டு. ஆக நீங்க எல்லாம் ஒரு 50 பேர் இல்ல ஒரு 100 பேர் இணைந்து ஒரு FPO சொல்றோம், அதாவது உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை உருவாக்கும். அந்த மாதிரியான உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை நீங்க உருவாக்கும் பொழுது அது ஒரு குழுவா நீங்க போய் ஒரு இடத்துல நீங்க எது கேட்டாலும், உங்களுக்கு ஒரு வங்கியில போய் ஒரு மானியம் கேட்கறதுனாலும் சரி, ஒரு லோன் கேட்கறதுனாலும் சரி, இல்ல ஒரு வியாபாரம் வந்து நீங்க பண்றதுனாலும், ஒரு FPO இருந்து பண்றப்ப ஒரு 100 பேர்கிட்டேருந்து மொத்தமா கலெக்ட் பண்ணி வாங்கி அதை நீங்க ஏற்றுமதி கொண்டு போகலாம் சரிங்களா. இன்னமும் வந்து விவசாயம் வந்து விவசாயியே இருந்துகிட்டு இருந்தா இந்த விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலா இருக்காது. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு தொழில் முனைவராக மாறணும். அப்படி தொழில் முனைவராக மாறும் போது மட்டும்தான் இந்த விவசாயங்கிறது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கும். அதுக்கு ஒரு ஒரு விவசாயி அந்த மாதிரி மாற முடியாது. அப்ப விவசாயிகள் ஒரு 50 பேர் 100 பேருங்கிறது இணைந்து இந்த மாதிரியான ஒரு உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அதன் மூலமா நீங்க இதை வந்து சந்தைப்படுத்துதல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு தனி ஆளா போய் உட்காந்து நீங்க பண்ண முடியாது. திருச்சியில இருக்க எங்களுடைய கல்லூரியில கூட எங்கள்கிட்ட வந்து ஒரு வணிக காப்பகம்னு இருக்கு, பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்னு வச்சிருக்கோம். எங்களுடைய பல்கலைக்கழகத்துல மொத்தம் 6 இடங்கள்ல தமிழ்நாட்டில் வணிக காப்பகங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது இங்க திருச்சியில இருக்க வணிக காப்பகம். அங்க போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆலோசனைனா என்ன பயிரில் பண்ணலாம், எதை வந்து நீங்க சந்தைப்படுத்தலாம், அதுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வழிகள் இருக்கு, இதுக்கு உங்களுக்கு ஏதாவது வங்கியில் ஏதாவது கடன் பெற முடியுமா அப்படிங்கிறத பத்திலாம் அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அரசு எங்களுடைய பல்கலைக்கழகத்தோட வணிக காப்பகம். அங்க இருக்கவங்க உங்களுக்கு இந்த ஆலோசனையாக கொடுப்பாங்க. அதை கேட்டுட்டு வந்து நீங்க ஒரு குழுவா இணைந்து ஒரு செயலை செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை அடைவீர்கள். விவசாயம் என்பது இன்னமும் இன்னமும் ஒரு சாதாரண ஒரு நஷ்டம் தருகின்ற ஒரு தொழிலாக இல்லாமல் அதை ஒரு லாபகரமான தொழிலாக உங்களுடைய சந்ததிகள் அதை எடுத்து அடுத்தடுத்து செய்யும் ஒரு தொழிலாக மாற்ற வேண்டிய கடமை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் 20 வயதில் செய்த விவசாயம் இப்பொழுது இல்லை, 50-60 இல்லை, முழுக்க முழுக்க இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு விவசாயமாக இப்பொழுது நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இங்கெல்லாம் ஆளில்லாத விவசாயம் என்று நாங்கள் எல்லாம் மேன்லெஸ் அக்ரிகல்ச்சர் என்ற ஒன்றை கொண்டு வர இருக்கிறோம். ஏனென்றால் இதில் வந்து ரோபோ வந்து பருத்தி பறித்து செல்லும் ஒரு காலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆக ஆளில்லாத விவசாயத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த விவசாயத்தை நீங்கள் எல்லாம் பயிற்சிகள் மூலமாக கற்று அவற்றை உங்களுடைய வயலில் பயன்படுத்தும் பட்சத்திலே தமிழக விவசாயம் என்பது இன்னும் இன்னும் மிக உயரங்களை அடையும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது, அண்மையில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விவசாய பயிலரங்கத்தின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு S. கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

நேரம் 2:30. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்கவிருப்பது திரை களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் திருச்சி எம் சரண்யா அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வது நம் கையில்தான் உள்ளது. பலே பாண்டியா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா குரல்களில்.

இரு மலர்களும் பெருமைக்கு உரியதுதான். ஒரு மலர் இல்லறம் சார்ந்தது, ஒரு மலர் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது. இரு மலர்கள் படத்திலிருந்து பாடல், பி. சுஷீலா, எல்.ஆர். ஈஸ்வரி குரல்களில்

பூவை முகமாகவும் பொன்னை பெண்ணாகவும் கண்டு பெண்ணின் குணங்களை வர்ணிக்கும் அழகியதொரு பாடல். படித்தால் மட்டும் போதுமா? படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், குரல்களில்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். திருச்சி எம் சரண்யா அவர்களின் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும். நாணலை போல் வளைந்து கொடுக்கும் குணம் இருந்தால் எவ்வளவு புயல் வெள்ளம் வந்தால் என்ன? ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி லீலா குழுவினர் பாடியிருப்பது.

கண்ணன் ஒருவனுக்காய் சொந்தம் கொண்டாடும் இருவர். இலைமறை காய் போல் பொருள் கொண்டு இருவருமே தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் அருமையான பாடல். இரு கோடுகள் படத்திலிருந்து பி. சுஷீலா, கே. ஜமுனாராணி பாடியிருக்கும் பாடல்.

இதுவோ அதுவோ என்ற இருவரின் எண்ணத்திலும் ஏதோ பிறழ்ச்சி. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் இனிமையானதொரு காதல் பாடல், பணத்தோட்டம் படத்திலிருந்து.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தீர்கை களஞ்சியம். திருச்சி எம் சரண்யா அவர்களின் திரைசை தொகுப்பில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

நித்யாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இசைத்தூரல் இசைத்தூரலில் வரக்கூடிய அடுத்த கடிதம் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம். 6 தேதி அன்று நாள் மலர் நிகழ்ச்சி கேட்டோம். தனிச்சிறப்புகளை எல்லாம் தொகுத்து வழங்கிய நமது

விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. டெக் பைட் நிகழ்ச்சியில் வந்த தகவல்கள் மிக சிறப்பு. சகோதரிக்கு வழங்கிய சகோதரிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இயற்கை மருத்துவர் பற்றி மருத்துவம் பற்றி தனபாலையா அவர்களுக்கு உரையாடியது மிக சிறப்பு. உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. ஆலய உலா நிகழ்ச்சியில் ஆதி சுவாமிநாதன் திருக்கோயில் நேர்முக வர்ணனை வழங்கிய நமது அறிவிப்பாளர்கள் சாந்தி சரவணன், விஜயலட்சுமி ராம்குமார் இவர்களுக்கு நன்றி பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் பாடல்கள் வழங்கியது சிறப்பு. மதுரகீதம் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் மிக அருமை. அதே போல வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் வந்த பயிர் மேலாண்மை சாகுபடி பற்றி விளக்கிய புனிதவதி அவர்களுக்கும் உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. மண்ணின் வனம் நிகழ்ச்சி ஆள்காட்டி ஆறுமுகம் ஐயா அவர்கள் பாடிய அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது சிறப்பு சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி அன்றைய கடிதம் இது. நாள் மலர் நிகழ்ச்சி மிக அருமை வழங்கிய நமது அரிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அன்றைய நிகழ்ச்சியில் எம் எஸ் சுவாமிநாதன், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் இவர்கள் பற்றிய தனி சிறப்புகளையும் தேசிய கைத்தறி தினம் பற்றியும் விளக்கியது மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிர் உலகம் நிகழ்ச்சியில் மனசெல்லாம் மாறிப்போச்சு என்ற தலைப்பில் பங்கெடுத்து கருத்துக்கள் வழங்கியது அருமை. அதே போல தேசிய கைத்தறி தினத்தில் நெசவாளர்களை பற்றி விரிவான நிகழ்ச்சி கொடுத்தார்கள். பட்டுப்படவே வேஷ்டி நெய்வதனால் வரும் வருமானம் பற்றியும் அது பற்றின விளக்கங்களையும் மிக அருமையாக சொன்னார்கள். வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல 7ஆம் தேதி பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் வலம் வந்தது, மிக அருமையாக இருந்தது. சூழலுக்கு ஏற்ப நல்ல ஒரு மருத்துவ விளக்கம் சொன்னார்கள் உணவை மருந்து நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உற்சாகம் உச்சம் வழங்கிய தென்னரசு ஐயா அவர்களுக்கு நன்றி. உழவர் உலகம் நிகழ்ச்சி வழங்கிய ரவி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக இருக்கின்றன, என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி காத்துட்ருக்கு, அதையும் சொல்லிடலாம். தென்காசி கரிவலம் வந்த நல்லூர் அருகே மலையடிப்பட்டியில் நடக்கக்கூடிய அகழாய்வில் தொல்பொருட்கள் தற்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தங்கமணி, சங்கு வளையல், சூது பவளமணிகள், நுண்கற்கால கருவிகள், செவ்வக பகடைக்காய், சுடுமண் மணிகள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இணைந்திருங்கள் இசை தூரலில்.

திருஜிஎஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசைத்துறை. இன்று நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான சுவையான செய்திகளும் உங்களோட விமர்சன கடிதங்களும் மின்னஞ்சல் செய்திகளும் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வண்ணக்கோலங்கள். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: நேரம் மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று 4 மணிக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இன்று தாக்கல் செய்தார். பல்வேறு தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் தகுதி நியமனம், பணி நிபந்தனைகள் ஆகியவற்றிலும் அத்தீர்ப்பாயங்களின் நிர்வாக செயல்பாடுகளிலும் செயல்திறனை மேம்படுத்துவதோடு சுதந்திரம், வெளிப்படைத்தன்மை மற்றும் சீரான தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு

இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல்லுக்கு 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றுக்கு 2,750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2,600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விகளுக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டுமென பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக துறை செயலகத்திற்கு தலைமைச் செயலாளர் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நெல் மற்றும் கரும்புக்கான ஆதார விலையை தமிழக அரசு உயர்த்தி வழங்கும் அறிவிப்பு போதுமானதாக இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீட்பு உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகமும் பிட்டுக்கு மண் சுமந்தலிலை 24ஆம் தேதியும் நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமே வண்ணக் கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நாலு மணி 3 நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. மாலை நேரத்தை கலகலப்பா மாத்துறதுக்காக பாட்டோடு விளையாட்டும் சேர்ந்து வந்த கோலங்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னா
0: கண்டுபிடி.
2: ஆமா நேர்களே, நாங்க வந்து ஒரு இடம் பொருள் அல்லது நபர்கள் பத்தின குறிப்புகள், அது வந்து வார்த்தையாகவோ வாக்கியமாகவோ கொடுப்போம். அதை வச்சு நீங்க வந்து இன்னைக்கு அது இடமா பொருளா அப்படிங்கறத நாங்களே சொல்லிடுவோம். அது நீங்க என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. இது வந்து குறிப்புகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆங்கிலத்தில் இருக்கலாம், தமிழ்ல இருக்கலாம், ஆங்கிலத்தை தமிழா மாத்தி கொண்டு நீங்க யோசிக்கலாம், அல்லது வந்து தமிழை வந்து ஆங்கிலமா மாத்தி யோசிக்கலாம். அது வந்து எப்படி அப்படிங்கறத குறிப்புகளை பொறுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம்
0: +34 1 146 106 1. இது வழக்கமா எல்லா நேயர்களும் வரக்கூடியதுதான். அதுவும் அறிமுக நேயர்களா இருந்தீங்கன்னா +34 1 241 102 1
2: திறந்திருந்திருங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்து

0: வெற்றி எஃப்எஸ்எம்எல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102 அப்படிங்கிற இணைத்தோடு வரலாம். இதுவரைக்கும் தான் பண்பலையில் பேசினதே இல்லை எஃப்எம் ரெயின்போல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அறிமுக நேராக இருந்தீங்க அப்படின்னா 240-102-1 அப்படிங்கிற எண் உங்களுக்காக காத்திருக்கு. இணைப்பில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய குறிப்புகளை பயன்படுத்தி அது என்ன அப்படிங்கிறத அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி அசத்துங்க. இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
9: வருக வணக்கம். இணைப்புல இருக்கீங்க
10: மேடம்.
8: யார் பேசுறீங்கயா, எங்க இருந்து பேசுறீங்க?
10: திருச்சி மாவட்டம் புஞ்ச சங்கேந்தி தேவதாஸ்.
8: தேவதாஸ் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
10: எளிமையானதா
8: கொடுக்கவா? சரிங்கய்யா, உங்களுக்காக வந்து இது வந்து ஒரு பொருள் நீங்க கண்டுபிடிக்க போறது வந்து, சரியா? இந்த பொருள் வந்து நீங்க இப்ப நான் ஆங்கில வார்த்தை சொன்னேன்னா அதை நீங்க தமிழா மாத்திக்கணும், தமிழ் சொன்னேன்னா ஆங்கிலமா மாத்திக்கணும். மாத்தி யோசிச்சுட்டு அது என்ன பொருள்னு சொல்ல போறீங்க, சரியா? சரி, இது ஒரு பொருள் நீங்க கண்டுபிடிக்க போறது. உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா, முதல் வார்த்தை வந்து ஃப்ளவர், இரண்டாவது வார்த்தை இரண்டு. உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்க போற அந்த பொருளுக்கான குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா, முதல் வார்த்தை ஃப்ளவர், ஆமா, இரண்டாவது வார்த்தை இரண்டு.
9: மாத்தி சொல்லுங்க பாக்கலாம்.
10: ஃப்ளவரை
9: மாத்தவே இல்லையே.
8: அது அந்த பொருளோட பேரு, பேரா சொல்லுங்க. இத ரெண்டும் சேர்த்து சொன்னோம்னா

0: அந்த பொருள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா?
1: பலவாரம் சொல்கிறோம்.
0: நீங்கள் தமிழ் வந்து ஆங்கிலமாக மாற்றிக்கங்க, ஆங்கிலம் தமிழாக மாற்றிக்கங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இடையில வந்து சொன்னீங்க, அந்த வார்த்தையும் சொன்னீங்க. தெரியுதா என்ன வார்த்தைங்கிறது, இல்லை எப்படிங்க ஐயா? யோசிக்கலாமா, அடுத்த நேரம்
1: யோசிக்கலாமா?
0: சொல்கிறாங்களான்னு பார்க்கலாமா? நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. ஐயா வந்து இடையிலே ஒரு தடவை முயற்சி பண்ணார் பூ அப்படிங்கிறதையும் சொன்னார், ஆனால் சேர்த்து சொல்லும்போது அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத சொல்லணும். இது வந்து பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல் வார்த்தை வந்து ஃப்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இரண்டாவது வார்த்தை இரண்டு அப்படின்னே சொல்லியிருக்கோம். ஆங்கிலத்தை தமிழாக மாற்றிக்கங்க, தமிழை ஆங்கிலமாக மாற்றுங்க. என்ன பொருள் அப்படிங்கிறத அது பேரை சொல்லுங்கள். வணக்கம்.
1: பூட்டு பூட்டு.
0: யார் சொல்கிறது?
1: நான் திருச்சி செந்தனிபுரம் ஆல்பர்ட் பேசுறேன்.
0: சரியான விடைதான். நன்றிங்கய்யா இனிப்புல வந்ததுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி.
2: பூட்டு.
0: ஆமாம், பூட்டு அப்படிங்கிறது தான் அந்த பொருள். அதுக்கான விடை வந்து செந்தநீர்புரம் ஆல்பர்ட் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் பங்கேற்று குறிப்புகளை பயன்படுத்தி அது இடமா பொருளா நபரா அப்படிங்கிறது நாங்களே சொல்லிடுவோம். அது என்ன அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னீங்க அப்படின்னா நீங்களும் இன்னைக்கு வெற்றியாளர் ஆகலாம். தொடர்ந்துருக்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, திருச்சி, சேலம், மங்கலம், மங்கள் மாவீரம், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மன்னக்குலங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டுபிடி நிகழ்ச்சியில் தான் நம்ம இன்னைக்கு குறிப்புகள் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கோம். இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம், என் பேர் ரவிச்சந்திரன், அள்ளித்துறை சரவணபுரம்.
4: வணக்கம் ரவிச்சந்திரன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா.
4: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
5: சொல்லலாங்க ஐயா.
4: இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர், சரியா?
5: சரிங்க.
4: உங்களுக்கான குறிப்புகள் வந்து நாகப்பட்டினம், 2வது குறிப்பு வந்து பல்லாவரம் முனிவர், 3வது வார்த்தை வந்து தனித்தமிழ் இயக்கம். யார் இவர்? தனித்தமிழ் இயக்கம்.
5: தனித்தமிழ் இயக்கம்.
4: இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர். நீங்க கண்டுபிடிக்க போறவர் ஒரு தமிழ் அறிஞர். அவருடைய பேர் என்ன அப்படிங்கறத இந்த குறிப்புகளை பயன்படுத்தி சொல்லணும். நீங்க நாகப்பட்டினம், இவர் பிறந்த ஊர், சரியா?
5: சரி.
4: அடுத்து வந்து இவரை வந்து பல்லாவரம் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பல்லாவரம் பகுதிகளில் வந்து வாழ்ந்திருக்கார். அந்த இங்கே வந்து அவருடைய நூலகம் எல்லாமே வந்து வீட்டையே வந்து நூலகமாகலாம் வந்து இது பண்ணியிருந்தாரு. 3வது குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தமிழ் இயக்கம்.
5: எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
4: நன்றி, நன்றிங்க. முயற்சி செஞ்சதுக்கு நன்றி. அடுத்து தான் இணைப்பில் வரக்கூடிய நேர் சொல்றாங்களா அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
7: வணக்கம் சார். வணக்கம். இருவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: ராஜாமணி சார்.
4: ராஜாமணிமா, குறிப்பு கேட்டீங்களா?
7: கேட்டேன். தமிழ் தண்டர் திருவிக்காதான் சொல்றேன்.
4: நான் வந்து பல்லாவரம் அப்படின்னு சொன்னேன், நாகப்பட்டினம் சொன்னேன். திருவிக்கா அவர்கள் வந்து விருத்தாச்சலம் பல்லாவரம் அந்த மாதிரியே நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். 3 குறிப்புகள் திரும்ப சொல்லவா?
7: நாகப்பட்டினம்,
4: 2வது வந்து பல்லாவரம் முனிவர்னு சொன்னேன். பல்லாவரம் பகுதியில் வந்து அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னேன். அவருடைய வீடுகளில் வந்து 4000க்கும் மேலே நூல்கள்லாம் வச்சிருந்தாரு. அதை வந்து மக்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நூலகமாக கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதான் மாத்தினார் அவர்.
6: தனித்தமிழ் இயக்கம்
4: அப்படின்னு 3வது குறிப்பு கொடுத்துருக்கோம்.
7: தனித்தமிழ் இயக்கமா தமிழ் சென்றால் திருவிக்காடுல மறைமலை அடிகளும் அப்படிங்க அல்லாது மறைமலை அடிகள்.
4: மறைமலை அடிகள் தான்.
7: மறைமலை
4: அடிகள் தான்.
6: சரியா சொல்லிட்டீங்க.
7: திருமறை காடுல அவருடைய சொந்த ஊர் திருமறை காடுன்னு வேதாரண்யம்னு சொல்லியிருக்கணும்.
4: இல்ல இல்ல, அவர் வந்து காடாவூர், அந்த அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துல காடாவூர் அப்படிங்கிற பகுதிகளில் இது பண்ணதுனால
7: மறைமலை அடிகள். வேதாச்சலங்கிறது மறைமலை அடிகளா?
4: அவருடைய பேர் வந்து வேதாச்சலம், அததான் வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு மாத்திட்டாரு. வேதம் அப்படின்னா மறை அப்படின்னு சொல்லுவோம், அசலம்னா காடு அப்படிங்கிறதுனால, சாரி மலை அப்படிங்கிறதுனால மறைமலை அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அதாவது வேதாச்சலம்ங்கிற பேரை தனித்தமிழ், அதாவது தமிழ் மேல கொண்ட பற்றின் காரணமா மாற்றிக்கிட்டாரு. அது அதனாலதான் அவர் வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்றோம்.
6: அவங்களோட பொண்ணு பேர் தெரியுமா?
4: தெரியாதே.
6: தெரியாதா?
4: அது அடுத்த கேள்வியை கேட்க
6: போறீங்க. அடுத்த கேள்வியை வச்சிரலாமா? சரி, தெரிஞ்சவங்க அடுத்து வரக்கூடிய நபர்கள் வந்து, அது ஏன் அந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெண்ணுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு, தமிழ் படுத்தியிருப்பார்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாலு மணி 26 நிமிஷம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம், அது வந்து என்ன அப்படிங்கறத நேயர்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இணைப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சரவணன்
1: ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
1: நீங்க கண்டுபிடிக்க போறது வந்து ஒரு இடம், சரியா?
2: சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கான குறிப்புகள் வந்து

0: செங்கல்பட்டு, இரண்டாவது வார்த்தை வந்து பல்லவர்கள், மூணாவது வார்த்தை வந்து கடற்கரை கோவில். இந்த வார்த்தைகளை தொடர்புபடுத்திடுங்க, அது என்ன இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்.
1: கன்னியாகுமரி சார்.
0: செங்கல்பட்டு அப்படின்னு சொன்னேன், இருந்தாலும் கன்னியாகுமரின்னு சொல்லிக்கிங்க. இப்போ வந்ததுக்கு நன்றி.
2: ரொம்ப
0: அடுத்து வரக்கூடிய
2: எளிமையா இருக்க போகுது, மக்கள்லாம் ரொம்ப வேகமா சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற கேள்விக்கு தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர்,
0: வணக்கம்,
1: வாங்க சார்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க ஐயா?
2: இணைப்பில்
0: வணக்கம்.
2: இருக்கீங்க?
0: ஸோ நேர்களை, நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னெடுப்பினோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். இப்போ இணைப்பில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்போம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், நான் பாமாவதி பேசுறேங்க.
0: எங்கேருந்து பேசுறீங்க?
3: செட்டிக்குளம்.
0: செட்டிக்குளம், சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? குறிப்புகள் கேட்டீங்களா?
3: குறிப்பை கேட்டேங்க. கடற்கரை மாமல்லபுரம்.
0: மாமல்லபுரம் அப்படிங்கிற சரியான விடைதான். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிமா. மாமல்லபுரம் பல்லவர்கள் அப்படின்னு சொன்னோம், கடற்கரை கோவில்கள் அப்படிங்கிற குறிப்பு சொன்னோம், தொடர்பு படுத்தி கண்டுபிடிச்சிருக்கலாம்.
2: ரொம்ப எளிமையாவே அவங்க வந்து அதை சொல்லிட்டாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
5: நாய்

0: திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
6: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ்
7: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க. வண்ணக்கோலங்கள் வண்ணக்கோலங்கள் இன்னைக்கு கண்டுபிடிக்கல குறிப்புகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இணைப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
9: திருச்சி ரெயின்போ பண்பலையில் அன்பு அறிவிப்பாளர்கள் அன்புள்ள கோபால், கலைக்குரல் கலையரசி, நேர்களவை ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
8: சொல்லுங்க. உங்களுக்கான
10: குறிப்பு வானொலி கிட்ட இருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டா தேவலான்னு தோணுது.
9: பாருங்க.
10: ஆ பேசுங்க. இப்ப உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? சுத்தமா கேக்கலையே.
9: கேக்குதுங்களா?
10: ஆ கேக்குது கேக்குது. ஒரு நூல், அது பாத்தீங்கன்னா சிறுகதை தொகுப்பு. அந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க அம்பை. இந்த மூணு குறிப்பை வச்சு நீங்க வந்து அது என்ன அப்படின்றத சொல்லணும்.
8: நீங்க கண்டுபிடிக்க போறது வந்து ஒரு நூலோட பேருங்கய்யா.
9: சரி.
8: முதல் குறிப்பு உங்களுக்கானது வந்து சிறுகதை தொகுப்பு. இரண்டாவது குறிப்பு வந்து சாகித்ய அகாடமி விருது. மூன்றாவது வார்த்தை வந்து அம்பை, எழுத்தாளருடைய பேரு.
10: இந்த மூன்றையும் இணைத்து கோர்த்து நீங்கள் ஒரு வார்த்தையை உருவாக்க வேண்டும். அதாவது அது
8: எந்த நூல் அப்படிங்கற பேரை நீங்க சொல்லணும்.
10: சொல்லிடணும்.
9: போதோ முயற்சி பண்றேன்.
10: முயற்சி பண்ணுங்க.
8: குறிப்பு கொடுத்துட்டேன். அம்பை எழுதுன ஒரு புத்தகம், அதுதான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை தான் வந்து குறிப்புகளா கொடுத்துருக்கோம்.
10: எப்படி முயற்சி பண்றது அப்படின்றத பார்க்கும் போது
8: எனக்கு புரியல நீங்க சொல்றது.
9: சிஎஸ் லட்சுமி சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை.
8: சரியான விடைதான். நன்றி இனிப்புல வந்ததுக்கு. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிறது தான்.
10: நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கான குறிப்புகளும் வார்த்தைகளும் காத்துட்ருக்கு. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் விளையாடுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க நிகழ்ச்சிக்கு வரலாம். அடுத்து ஒரு நேயர் வராரு. சரி, வந்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
8: தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் நேயர்களே. FM Rainbow 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு கண்டுபிடி உங்களுக்கான குறிப்புகள் தந்துட்டே இருக்கோம். அதை வச்சு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றதுதான் இன்றைய நிகழ்ச்சி. சுரி 4311 இந்த எண்கள்ல வந்து உங்களுடைய அந்த குறிப்புகளுக்கான விடைய நீங்க சொல்ல தயாராயிருங்க.
4: அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வரக்கூடிய நேயர் வருக.
5: மலை வணக்கம். கோபால் சார் அண்ட்
4: முதல் வார்த்தை மே. ஆமா. இரண்டாவது வார்த்தை கண்.
5: கண்.
4: ஆமா. மூணாவது வார்த்தை வலை.
5: வலை.
4: ஆமா. மூணு வார்த்தைகள் மே, கண், வலை. இது வந்து ஒரு ஆங்கில வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை பயன்படுத்தி அந்த வார்த்தை என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.
5: மே, கண், வலை.
4: ரமேஷ் ஐயா கண்டுபிடிக்கிறீங்களா?
3: யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு.
4: சரி, அடுத்த நேயர் சொல்றாங்களான்னு பாப்போமா. சொல்லுங்க. இல்ல. அடுத்து வரக்கூடியவங்க இதுக்கான விடை சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம். விடை தெரிஞ்சிச்சுன்னா தொட்டு வாங்க. தொடர்பு கொள்ளக்கூடிய எண் என்ன அப்படின்னா சொல்லி 4311 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 102 தான். இதற்கான என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு ஆங்கில வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்க வந்து அப்படியே அந்த வார்த்தையை வச்சுக்கலாம், அல்லது ஆங்கிலத்தை தமிழாவும் மாத்தலாம், தமிழ் ஆங்கிலமாகவும் மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாத்தி தான் ஆகணும்னு கிடையாது, வார்த்தையை பொறுத்து அதை வந்து நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வார்த்தையை கொடுத்துருக்கோம் அப்படின்னா மே, கண், வலை. இதை பயன்படுத்தி அந்த ஆங்கில வார்த்தை என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. கேட்டு நினைச்சிருக்கேன் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ.

0: வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அது இடமா பொருளா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் வரவங்க ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய குறிப்புகளை பயன்படுத்தி
1: என்ன
0: விடை
1: குறிப்பு
0: சொல்கிறாங்க.
1: கொடுத்தோம் அப்படின்றத சொல்லிடலாமா? மே கண் வலை, இதுதான் நம்ம கொடுத்த குறிப்பு. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா பார்க்கலாம். வருக, வணக்கம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ஏலக்கல் கண்டர்கோட்டை இருந்து மலர் வேணுகோபால். கலைய சகோதரி, எப்படி இருக்கீங்க?
1: கண்டுபிடிச்சிட்டோம் நாங்களும். நாங்களும்
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: கண்டுபிடிச்சிங்களா? தேங்க்யூ சோ மச். சத்திங்களா, ஒருத்தங்க ஒருத்தன் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இதுதான்.
1: ஆனா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சொல்லுங்க பாக்கலாம்.
2: சொல்லிடலாமா? நான் ஸ்பெல்லிங்கோடய சொல்றேன். MGGANET, மேக்னெட்.
1: மேக்னெட், மேக்னெட் அப்படின்னு
0: சரியான
1: சரியா சொல்லிட்டீங்க.
0: நன்றி, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. அதாவது வந்து அந்த வலை வந்து நெட்டா மாத்திட்டோம். மே கண் நெட்டு மேக்னெட் அப்படிங்கிறது தான் விடை. சரியா சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து நினைப்புல வரக்கூடிய நேர் வந்து யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம், வருக.
3: வணக்கம் மாலை, வணக்கம் இருவருக்கும்.
0: யார் பேசுறீங்க ஐயா? எங்க இருந்து பேசுறீங்க?
3: அரியமங்கலத்துல இருந்து ஜெயஸ்ராஜ்.
0: ஜெயஸ்ராஜ் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
3: ஏற்கனவே நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லலாமா?
0: அது ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, சரி சொல்லுங்க நீங்க சரியா அப்படின்னு கேட்டுருவோம்.
3: இந்த மே கம் மலைன்னு சொன்னீங்கல்ல,
0: வலை வலை
1: வலை
3: வலையா?
0: ஆமா.
1: நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அதை சொல்லுங்க. நாங்க சொல்றோம்.
0: உங்களுக்கான குறிப்புகள் சொல்லவா? நீங்க கண்டுபிடிக்க போறது வந்து ஒரு அரசருடைய பெயர், சரியா? ஒரு அரசர். முதல் குறிப்பு வந்து கட்டிடக்கலையின் இளவரசர், இரண்டாவது குறிப்பு காதல், மூணாவது குறிப்பு இவர் ஒரு முகலாயர். மூன்று குறிப்பு, முதல் வார்த்தை வந்து கட்டிடக்கலையின் இளவரசர்.
3: கட்டிடக்கலையின்
0: இளவரசர் சொல்லுவோம். காதல் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் இந்த அரசருக்கும் தொடர்பு இருக்கு. அப்புறம் மூன்றாவது வார்த்தை வந்து முகலாயர்.
1: முகலாய மன்னர். முகலாய மன்னர்,
3: மகளாய மன்னர் ஏழு பேர் ஆண்டிருக்காங்க.
1: இருந்தாலும் அந்த காதல்ன்றதும் நீங்க டக்குன்னு யோசிச்சிருந்திருக்கணும்.
0: அதான் அந்த மூன்று குறிப்புகளையும் பயன்படுத்தி யார் அப்படின்னு.
3: ஜாஜகான்.
0: எப்படி சொன்னீங்க
3: ஐயா? மும்தாஜ், தாஜ்மஹல் கட்டிட்டு
0: காதல் சின்னம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, ஷாஜகான் அப்படிங்கிறது.
1: அடுத்தமா கொடுக்கவும் அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: நன்றி நன்றி. இனிப்புல வந்தது ஷாஜகான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தொடர்ந்து இணைஞ்சிருங்க திரு சேஃபம் ரெயின்போ 102.1
4: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

இனிமையான இடைக்கால கீதங்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை கேட்டு ரசித்தோம் பொன்மாலை. நேர்கள் உங்கள் விருப்பமான இடைக்கால கீதங்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கேட்கலாம். பங்கேற்க தொட்டு வரலாம் சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 101 மற்றொரு 240 101.

0: பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகள் அடுத்ததாக கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். ஆரவாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இன்று தாக்கல் செய்தார். பல்வேறு தீர்ப்பாயங்களில் சுதந்திரம், வெளிப்படைத்தன்மை மற்றும் சீரான தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தடுப்புப் படைகளின் செயல்பாடுகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக 264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 65 போதைப்பொருள் தடுப்புப் படைகள் அமைக்கப்படும் என்றும், சென்னையில் மட்டும் 12 போதை தடுப்புப் படைகள் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்விற்கு இருப்பிடச் சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பள்ளி மாணாக்கருக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிகரிப்பது குறித்து ஆராய புதிய குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் கூறினார். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1133 குழந்தைகளின் பேரில் தலா 50,000 மற்றும் தலா 25,000 வீதம் 2,84,00,000 ரூபாய் வைப்பீடு தொகை வழங்கும் பணியினை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணாக்கரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேகதாது அணை கட்ட வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கன்னட அமைப்புகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டன. தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு வாகனங்கள் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டம் நடைபெற்றதால் தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்கள் மாநில எல்லையான ஜூஜுவாடியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் விடுமுறை முடித்து பெங்களூருக்கு பணிக்கு செல்லும் பலரும் பாதிக்கப்பட்டனர். திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், காஞ்சிபுரம், வேலூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, தேனி, தென்காசி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, தூத்துக்குடி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூலத்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது.

வரும் 22ஆம் தேதி சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகமும், பிட்டுக்கு மண் சுமந்த லீலை 24ஆம் தேதியும் நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பணிகளுக்கிடையேயும் பயணங்கள்லையும் தேநீர் கடைகள்லையும் வீடுகள்லையும் இனிமையான மாலை நேரத்தில் வானொலியோடு பயணிக்கிற நேர்களே பாடல்களோடு பயனுள்ள தகவல்களையும் கேட்டு ரசிக்க போகிறோம். இது ஆரவாரம். 6:03 இணைந்திருங்கள் திரசி வானொலி அலைவரிசைகளோடு.

தஞ்சாவூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் மூலமாக கிராமப்புற தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க பால் உற்பத்தியாளர்களின் கறவை மாடுகளுக்கு தரமான கால்நடை மருத்துவ வசதி அளிக்கவும், செயற்கை கருவூட்டல், சினை பரிசோதனை, மலடு நீக்க சிறப்பு சிகிச்சை அளிக்கவும், ஒன்றியத்தின் விவகார எல்லைகளுக்கு உட்பட்ட பட்டுக்கோட்டை சரகத்திற்கொன்றும் தஞ்சாவூர் சரகத்திற்கொன்றும் ஆக மொத்தம் 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர்கள் பணியிடத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டிற்கு தற்காலிகமாக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் இம்மாதம் 13 தேதி இன்று காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் நாச்சிக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய ஆவின் தலைமையிடத்திற்கு நேரடியாக நேர்முகத்தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு 2026-27 ஆண்டு காரிஃப் பருவத்தில் நெல் பயிர் காப்பீடு செய்ய இம்மாதம் 14 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 14 தேதி வரை காத்திருக்காமல் அந்த தேதிக்கு முன்னதாகவே வேளாண் பெருமக்கள் ரூபாய் 786 உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இணைந்திருக்கிறோம் ஆரவாரம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

வரி முழுவதும் கவிதைகள் அகமேது புறமேது பொழிந்தது போலே கணா கண்டேனடி. உன்முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமே

0: நம்ம உடம்பும் மனசும் நலமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தானதா ஆரோக்கியமானதா இருக்கணும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: நோய் என்பது உடலில் இயல்பான செயல்பாடு பாதிக்கப்படும் நிலையாகும். ஊட்டச்சத்து நோய்களை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் குணமடையவும் வேகமாக மேம்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நோய் ஏற்படுத்தும் காரணிகள் சமநிலையற்ற உணவு பழக்கம், வைட்டமின் மற்றும் தாது பொருட்கள் குறைபாடு, அதிக சர்க்கரை உப்பு கொழுப்பு நிறைந்த உணவுகள், உடற்பயிற்சி இல்லாமை, உடல் பருமன், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், தொற்று நோய்கள் வைரஸ் பாக்டீரியா, மரபியல் காரணங்கள், மன அழுத்தம், போதிய தூக்கமின்மை ஆகியவை நோய் ஏற்படுத்தும் காரணங்களாகும். நோயால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், உடலில் அலர்ச்சி அதிகரிக்கும், இரத்த சர்க்கரை கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் போன்றவை அதிகரிக்கலாம், செரிமானம் பாதிக்கப்படலாம், சோர்வு உடல் எடை மாற்றம் தசை பலவீனம் ஏற்படலாம், உறுப்புகளின் செயல்பாடு இதயம் கல்லீரல் சிறுநீரகம் போன்றவை பாதிக்கப்படலாம். சமச்சீர் உணவு தினமும் உட்கொள்ள வேண்டும். தினமும் பலவகை காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட வேண்டும். முழு தானியங்கள் கம்பு கேழ்வரகு திணை ஓட்ஸ் பார்லி சேர்த்து கொள்ள வேண்டும். பருப்பு பயறு முட்டை மீன் போன்ற புரத உணவுகளை சாப்பிட வேண்டும். அதிக சர்க்கரை உப்பு எண்ணெய் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். உடல் எடை ஆரோக்கியமாக பராமரிக்க வேண்டும். தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். போதுமான தூக்கம் மன அழுத்த கட்டுப்பாடு அவசியம். ஊட்டச்சத்தின் முக்கிய பங்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. உடல் செல்கள் திசுக்களை சரிபார்க்க உதவுகிறது. உடலில் அலர்ச்சியை குறைக்கிறது. இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. நோயிலிருந்து விரைவாக மீள உதவுகிறது. இதய நோய் உடல் பருமன் வாழ்க்கை முறை நோய்களை தடுக்க உதவுகிறது. சரியான ஊட்டச்சத்து ஒழுங்கான உடற்பயிற்சி போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பல நோய்களை தடுப்பதற்கு ஏற்கனவே உள்ள நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் உணவே சிறந்த மருந்து.
0: உணவு எப்படி மருந்தாகும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில எடுத்துரைச்சாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

குறித்த செய்திகள் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். 1ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரை பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறன், யூடிஐடி மற்றும் தேசிய அடையாள அட்டை கட்டாயம் அப்படின்னும், அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய இணையதள முகவரி tnesevai.tn.gov.in அப்படிங்கிறது தான். விண்ணப்பிப்பதற்கு இந்த ஆண்டு டிசம்பர் 31 கடைசி நாள் ஆகும் அப்படின்னு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. '2026-27 கல்வியாண்டிற்கான அரசு ஐடிஐகளில் நேரடி சேர்க்கைக்கு இம்மாதம் 14 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கல்வி தகுதிகள் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி எழுது தோல்வி பெற்று அடைந்திரு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலி இடங்களுக்கு முதல்ல வருபவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அடிப்படையில் சேர்க்கை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கக்கூடியவங்க அரியலூர் ஐடிஐயை 9499-05-5877 அப்படிங்கிற எண்ணிலையோ, ஆண்டிமடம் ஐடிஐயை 9499-05-5879 அப்படிங்கிற எண்ணிலையும், தாப்பலூர் ஐடிஐயை 9499-05-5879 அப்படிங்கிற எண்ணிலையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கேட்டறிஞ்சிருங்க அரை வாரம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் இதே அலைவரிசைகளோடு.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாபலா. தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகுத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும், பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன், தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் கடந்த

0: சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலுங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் 2 சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000 மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். 2 சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும். இந்நிலையில் 2 சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000 மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் 2 வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000 மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000 மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25,00,000 ரூபாய் மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது.

0: நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்பிரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதிதி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
2: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல் இருந்து
1: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
2: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
4: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
6: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
7: என் பேர் லட்சுமி பிரபா. ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்குமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு போகணும். ஒரு உதவி அப்படின்னு ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
8: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
9: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
8: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
1: தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல் மற்றும் கரும்புக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகை உயர்வு பற்றிய அறிவிப்பு மற்றும் அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்படும் என்ற அரசினர் தனித்தீர்மானம் ஆகியவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். பேரவை தொடங்கியதும் முன்னாள் உறுப்பினர் கோமுகி மணியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் திரு விஜய் பேசியபோது, தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உயிர் உணர்வு என்றார். தமிழ் என்று சொன்னாலே மொழி உணர்வு புரியும். 1970 நவம்பர் 23 முதல் தமிழ்தாய் வாழ்த்து தமிழக அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், 1971 டிசம்பர் 12 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டு அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் விவரித்தார். இந்நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை கைவிட்டு விடாமல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். தமிழ்மொழி பேசாத மக்கள் வாழும் நாடே உலகில் இல்லை என்றும், தமிழ் என்றாலே கெத்து பவர் என்றார். தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளினால் தமிழ்நாடு சும்மா இருக்காது, அரசு இந்த பிரச்சினையில் சமரசத்திற்கு வராது என்றும், தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது முதலில்தான் இருக்க வேண்டும், இதில் அரசியல் விவாதம் தேவையில்லை, கட்சி வேறுபாடுகளை கடந்து கட்டாயமாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அனைத்து கட்சிகளுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் தீர்மானத்தை அவையில் அவர் படித்தார். மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் 9 வெளியிட்டுள்ள கடிதத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1970 முதல் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவது மரபுத்தன்மையாகவும் அரசு உத்தரவு மூலமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை பேரவை வலியுறுத்துகிறது. எனவே நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இவ்வாறு தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், தமிழ்மொழிக்கு 3வது இடம் என்பது நமக்கு அவமானம் என்றார். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்பது வரலாறு. முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தை முழு மனதுடன் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன் என்றார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது,

தேசப்பற்றும் மொழிப்பற்றும் வெவ்வேறு அல்ல. தமிழ்மொழி நமது பண்பாட்டின் அடையாளம். அதை பாதுகாப்பதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் மதுரையிலும் தஞ்சையிலும் உலக தமிழ் மாநாட்டை மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடத்தி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறி தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி சார்பில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தீர்மானத்தை வரவேற்று பேசினார். 8 கோடி தமிழ் மக்களும் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக அவர் கூறினார். சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி தமிழ்மொழிக்கு, தமிழகத்திற்கு என்று ஒரு அடையாளத்தை மறைந்த முதலமைச்சர் அண்ணா உருவாக்கியதாக தெரிவித்தார். ஒரு மொழி ஒரு நாடு என்பது தேசிய இனத்தை அழிக்கும் முயற்சி என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசியபோது மத்திய அரசு இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆளுநர் பங்குபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை மூன்றாவதாக பாடுவதை நிறுத்தி முதலில் பாட வேண்டும் என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து பேசும்போது மூன்றாவது இடத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருப்பது வருந்தத்தக்கது என்றார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தீர்மானத்தை வரவேற்பதாக கூறினார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசியபோது மொழி மீது உள்ள பற்று காரணமாக தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டி பெருமைப்படுகிறார்கள். தமிழ்தாயின் நெற்றியில் உள்ள பொட்டு தமிழின் புகழை 8 திக்கிலும் பரப்புகிறது. எனவே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை தமிழர்கள் அனைவரும் வரவேற்பார்கள் என்பதில் ஐயமில்லை என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி தீர்மானத்தை வரவேற்று தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று உறுதிபட தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளதை பாராட்டினார். பின்னர் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனையடுத்து முதலமைச்சர் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்காக நன்றி தெரிவித்து தமிழ் ஒரு மொழி மட்டுமன்று, அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரீகம். அதோடு தமிழ் நம் உயிர், தமிழ் நம் உணர்வு என்பதை தமிழக அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது என்றார். மேலும் தமிழ்மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை, சிறப்பு மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதை என்றும், இந்த நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் கூறி, உலகெங்கும் தமிழ்தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழ்நாட்டின் வெற்றிப் பயணம் தொடரட்டும் என்றார். பின்னர் பேரவை விதி 110 கீழ் நெல் மற்றும் கரும்புக்கான அரசின் ஊக்கத்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டபோது அவையில் பலத்த கரவொலி எழுந்தது. விவசாயிகள் நெல் மற்றும் கரும்பை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிடுகின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் நிதிநிலை சரியில்லாமல் இருந்தாலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கருதி வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மாநில அரசு நெல் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிப்பதாக அவர் கூறினார். குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும், பொதுரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 159 ரூபாயும் உயர்த்தி சன்னரக நெல் 2750 ரூபாய்க்கும் பொதுரக நெல் 2600 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் என்றார். ஒரே ஆண்டில் இந்த அளவிற்கு உயர்த்தி வழங்குவது இதுவே முதல்முறை என்றும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். இதேபோல கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசு என்ற விலை நிர்ணயம் செய்துள்ளது. இந்த தொகைக்கு மேல் தமிழ்நாடு அரசு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி வழங்கும் என்றார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலையாக கிடைக்கும் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கியதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், முதலாண்டிலேயே 360 ரூபாய் 50 காசு உயர்த்தி தாவேக அரசு வழங்கியுள்ளது என்பதை பெருமையோடு கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முதலாண்டிலேயே 360 ரூபாய் 50 காசு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமைப்பட தெரிவித்தார். இது வரலாற்றில் முதல்முறை என்றும், தமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் கிராமங்களின் வாழ்வாதாரம் சிறக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் கூறியபோது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மேசையை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் 2026-27 ஆண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது விவாதம் 2வது நாளாக நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் முன்னாள் வேளாண் அமைச்சர் திரு MR K பன்னீர்செல்வம், 4000 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் தங்கள் ஆட்சியில் திறக்கப்பட்டுள்ளது என்றார்.
அப்போது அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா குறுக்கிட்டு தமிழ்நாட்டில் கரும்பு உற்பத்தி 70% குறைந்துவிட்டது ஏன் என்று கேட்டார். இதனை ஒப்புக்கொண்டு

பேசிய திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், கரும்பு உற்பத்தி செலவு அதிகமாக உள்ளதால் மாற்று பெயர்களுக்கு விவசாயிகள் மாறிவிட்டனர் என்றார். மீண்டும் குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இந்தியாவில் மகாராஷ்டிராவில்தான் கரும்பு உற்பத்தி அதிகம் உள்ளது என்றும், அங்குள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து கூட்டுறவு சங்கம் அமைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளதால் கரும்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும், இதனை தமிழ்நாடு அரசும் பின்பற்றும் என்று தெரிவித்தார். முன்னாள் உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி குறுக்கிட்டு, தமிழ்நாட்டில் 38,000 நியாய விலைக் கடைகள் இருக்கிறது. 5 ஆண்டு காலமும் தரமான அரிசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் கூட புகார் வரவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், சிறு குறு விவசாயிகள் என்று பிரித்து பார்க்காமல் அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்து பேசிய தாவேக உறுப்பினர் திரு அருள் பிரகாசம், வாழ்வில் திருமணம் என்பது ஒருமுறைதான் வரும்,

0: தாவேகா உறுப்பினர் திரு அருள் பிரகாசம், வாழ்வில் திருமணம் என்பது ஒருமுறைதான் வரும், பெண்களின் திருமணத்திற்கு அவர்களின் அண்ணனாக தம்பியாக கருதி 8 கிராம் தங்க நாணயம் ஒரு பட்டுப்புடவை வழங்குவதாக அறிவித்து அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ததற்கும் முதலமைச்சரை பாராட்டினார். 50 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு சிதிலமடைந்த நிலையில் உள்ள ஜாஃபர்கான்பேட்டை, கோட்டூர்புரம் போன்ற சில பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அமமுக உறுப்பினர் திரு காமராஜ் பேசியபோது, தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசின் தீர்மானத்தை வரவேற்று பாராட்டினார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவாதம் பிற்பகலும் நீடித்தது. தாவேக உறுப்பினர்கள் திரு கதிரவன், திரு விஜய் பிரபு, திமுக உறுப்பினர்கள் திரு தமிமுன் அன்சாரி, திரு ராஜேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு ஜோதிமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் ஆகியோர் பேசினார்கள். பிற்பகல் 3:30 இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எடுத்ததற்கெல்லாம் மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை, அவசியம் ஏற்பட்டால் எதிர்ப்போம் என்று ஏற்கனவே பேரவையில் கூறியிருந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இன்றைய தினம் தமிழ்தாய் வாழ்த்து அரசு விழாக்களில் முதலில் பாடப்படும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த பிரச்சினையில் சமரசத்திற்கு இடமில்லை என்று உறுதிபட தெரிவித்திருப்பது பாராட்டத்தக்கது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமிளா. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன் அவர்கள்.
2: ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் நெடும்புலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் விக்ஷத் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் ₹24 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக ஈஸ்வரன் கோவில் நீர் சேகரிப்பு குளம் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து நெடும்புலி மற்றும் நாகவேடு ஊராட்சியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் நெடும்புலி ஊராட்சியில் 90 பயனாளிகளுக்கு, நாகவேடு ஊராட்சியில் 71 பயனாளிகளுக்கு பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். ரேஷன் பொருட்கள் முறையாக வந்தடைகிறதா, பொருட்களின் தரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 53 கோடி செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சுபாராவ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தண்டவாள சீரமைப்பு பணிகளும் அரக்கோணத்தில் புதிதாக அமைத்து வரும் யார்டு பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் புதிய ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வருகிறது. தற்பொழுது 12 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் அளவு கொண்ட பாதசாரிகள் நடைபாதை அமைக்கப்பட்டு வருவதாகவும், இப்பணிகள் நிறைவு பெற்று பின்பு பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். மேலும் அரக்கோணம் செங்கல்பட்டு வழி மார்க்கத்தில் இருவழி மார்க்கம் அடுத்த ஆண்டு முதல் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், அரக்கோணம் ரேணிகுண்டா மார்க்கமும் அடுத்த ஆண்டு துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், வெள்ளிவாக்கம் அம்பத்தூர் இடையே தற்பொழுது முதல் கட்டமாக 5 மற்றும் 6 தண்டவாளங்கள் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி கிராமத்தில் வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப வேளாண்மை முகமை அட்மா திட்டத்தின் கீழ் உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர், அட்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தொழில்நுட்ப தகவல்களை நேரடியாக கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய இயந்திரங்களை தங்கள் வயலில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என செயல் விளக்கமும் அளிக்கப்படுகிறது. மேலும் இயற்கை சாகுபடி முறைகள், புதிய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், கரும்பு வகைகள் போன்ற அனைத்து ரகங்களை பயன்படுத்தி இடுபொருள் செலவுகளை குறைத்து அதிகளவு மகசூல் பெற்று விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசின் மானிய விலையில் 2 பயனாளிகளுக்கு தலா 10 கிலோ மிளகு, சம்பா, கருப்பு கவுனி அரிசி வகைகள், ஆடிப்பட்ட சாகுபடிக்கு தேவையான காய்கறி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் பிரியா வழங்கினார். முன்னதாக தோட்டக்கலை வேளாண் மற்றும் கால்நடை துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டு அதன் பயன்கள் கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஆதிபராசக்தி தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சக்தி மாற்றத்தின் சக்தி போதைக்கு எதிராக ஒன்றிணைவோம் தலைப்பில் மாணவர்களிடையே போதைப்பொருள்

0: ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசும்பொழுது போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நலம், மனநலம் மற்றும் சமூக பாதிப்புகளை விரிவாக எடுத்துரைத்து போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்கள் உறுதியுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து போதைப் பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் அறிவேன், நான் அதற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரைகளை வழங்குவேன், போதைக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளில் அரசுடன் முழுமையாக இணைந்து நிற்பேன், தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலும் வேறறுத்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் என்னால் இயன்ற உதவிகளை வழங்குவேன் என உறுதியேற்கிறேன் என போதைப் பொருள் ஒழிப்பிற்கான உறுதிமொழியினை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு

0: அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில் அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின்போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும்

0: காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ்க் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி, டக்கர் விரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், மார்டின் போரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி, நேரம் 7:25. நேர்களில் கேட்கலாம். உழவர் உலகம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆடிப்பட்ட சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் கண்ணன் அவர்களை சந்தித்து பேசவிருக்கிறோம். உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள். நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொட்டு வரலாம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246-102-1, மற்றொரு எண் 240-102-1. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமும் கேட்கலாம். 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு கேள்விகளை அனுப்பி வைங்க.
2: வேளாண் உறவுகளுக்கும் வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. உழவர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிப்பட்ட சாகுபடியில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் என்ற விஷயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் கண்ணன் அவர்கள் நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. சார் வணக்கம்.
3: வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. கேள்விகளை வந்து இப்ப ஆரம்பிக்கணுமா
2: பேசலாம்? நம்முடைய நேயர்களும் கேள்விகள் கேட்பாங்க. பொதுவாக அதுக்கு நேயர்கள் கேள்விக்கு முன்பாக என்னுடைய ஒரு புரிதலுக்காக, பொதுவாக ஆடிப்பட்டம் அப்படிங்கும் போது ஒரு ஓரளவுக்கு பருவமழை அங்கங்கே பெஞ்சிக்கிட்டு இருக்கும், அதே நேரத்தில் பயிர் சாகுபடியிலும் விவசாயிகள் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வருடம் எல்னினோ வருடம் அப்படிங்கிறதுனால தேவைப்படக்கூடிய அல்லது எதிர்பார்த்த மழை அளவு இல்லை. பகல் நேரத்தில் ரொம்ப அதிக வெயிலும் இருக்குது, காற்றில் ஈரப்பதமும் குறைவாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆடிப்பட்டத்தில் என்ன மாதிரியான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இருக்கும்?
3: பொதுவாக இந்த தடவை உண்மையிலேயே வந்து எலினோ மட்டும் இல்லை, சூப்பர் எலினோ தாக்கமும் இருக்குது. அதாவது 1-2 டிகிரி சென்டிகிரேட் வந்து அதிகமான தட்பவெப்ப நிலை வந்து மாறி இருக்குது. அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பவும் போல் வழக்கம் போல் வந்து இருக்கிற தாக்கிற பூச்சிகளை விட ஒரு சில பயிர்களில் வந்து அதிகமாகவே சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி பயிர்களை வந்து நம்ம போடுவோம், அது மட்டும் இல்லாமல் இந்த சுரக்காய் பந்தல் போடுற காய்கறியெல்லாம் நம்ம ரொம்ப மிகுதியாக வந்து போடுவோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அஸ்வினி, இலைப்பேன், தத்துப்பூச்சி, அப்புறம் வந்து வெள்ளை, இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா வெள்ளையும் அஸ்வினியும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த இலைப்பேன் தத்துப்பூச்சி கூட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ஆனால் பட் வந்து வெள்ளையும் அஸ்வினியும் ரொம்ப அதிகமாக இருக்குது.
2: காய்கறி சாகுபடியில் காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி மற்றும் நோயை கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். இப்போ தற்சமயத்தில் வந்து தாமதமாக குருவை சாகுபடி செய்யப்பட்ட இளம் நெற்பயிர்களில் என்ன மாதிரியான பூச்சி தாக்குது?
3: அதாவது இப்போ ஆரம்ப நிலையில் வந்து எல்லா சீதோஷண நிலையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த தண்டு தொலைப்பான்கள் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்படி போட்டாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டுதுளைப்பானுடைய ஆதிக்கம் வந்து அதிகம்.

0: அதிகமாக தான் இருக்கும். அதை அதை விட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா இலை சுரு அந்த லீஃப் ஹோல்டர்னு சொல்லக்கூடிய அந்த இதுவுமே ரொம்ப பரவலாக வந்து இது பண்ணுது. அதனால் இந்த பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்டுக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் அதிகமாக தாக்கக்கூடிய பூச்சிகள் ரொம்ப மிகுதியாகவே காணப்படுகிறது. இந்த இது இந்த இலைப்பெண்கிறத விட அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் மைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பைடர் ரெட் ஸ்பைடர் மைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே அதனுடைய ஆதிக்கமும் அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப வந்து பார்க்க போனால் இது வந்து இப்போ வந்து ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாக நம்ம கொடுக்குற மருந்தை காட்டிலும் அதற்கு ஆற்று அதாவது ஒன்று வந்து நம்ம செஞ்சு தான் கொஞ்சம் வந்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்.
1: சரி, இப்போ நெற்பயிரில் இந்த தண்டு துளைப்பான், இலை சுருட்டு புழு, இதற்கு என்ன மாதிரியான?
0: ஆக்சுவலாக வந்து இப்போ பொதுவாக நம்ம வந்து விவசாயிகளுக்கு சொல்கிறது வந்து பொதுவாக இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா குரோஜன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை விட்டால் இமிடாக்ளோபிரிட் வந்து வந்து தண்டு துளைப்பண் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ஒட்டுண்ணிகள் பாரசிடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து டைக்கோகிராமா ஜப்பானிக்கம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம விரிஞ்சிபுரம் கேவிக்கையில் அந்த அட்டை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு அஞ்சு அட்டை வந்து கட்டணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை வந்து 25 முட்டைகள் இருக்கும், 25,000 முட்டைகள் இருக்கும். அதன் மூலமாக அந்த இது வந்து வெளியேற்றி அதனுடைய தண்டு துளைப்பண்ணை போய் தாக்கி இது பண்ணும். இது வந்து முக்கியமாக வந்து தண்டு துளைப்பண்ணுகளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுக்குற ஒரு இது. ஆக்சுவலாக அந்த டைக்கோகிராமா வந்து பாரசிடைட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் காய்கறிகளுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரைக்கோகிராமா ஜப்பானிக்கம் கைலோனிஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு இது வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு இது. மருந்துகள் இல்லாமல் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா தண்டு துளைப்பண்ணை கட்டுப்படுத்தினா அதை நெல்லை பொறுத்த மட்டும் ஜப்பானிக்கம், அதை பொறுத்த மட்டும் கைலோனிஸ் வந்து இது பண்ணணும்.
1: சரி, இப்போ பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்குது, போதிய மழை அளவும் இல்லை, அப்போ வந்து என்ன மாதிரி நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது?
0: பொதுவாக இந்த இந்த சீசனில் வந்து நமக்கு வந்து நோய்கள் அப்படிங்கிறது வந்து இனிமேல் லேட்டாக தான் வந்து ஆக்குறாங்க. ஏன்னா முந்தி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அப்படிங்கிறப்போ நல்ல மழை வந்து உங்களுக்கு இருக்கும், பீக் சீசன் இருக்கும், ட்ரைனஸ் வந்து இருக்காது, ஒரு மாதிரி தட்ப சீதோஷ்ண நிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா ஒரு மாதிரியாக ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், மழையும் பெஞ்சிட்டு இருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இலைப்புலி நோய்கள், பிளாஸ்ட்டு அந்த நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் கொலை நோயின்னு சொல்லுவாங்க, அது அது அப்புறம் ஷீட் பிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து ரொம்ப தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த தடவை அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே இருக்கிற அந்த ஃபோலியா டிசீஸஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொலை நோய்க்கான இதுவும் வந்திருக்கும், தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த அதை விட்டால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மழை இப்போ வெயில் முடிஞ்ச உடனே ஒரு இது வந்து வெயில் முடிஞ்சோடனே ஒரு மழை வந்தது அப்படின்னாக்கா ஈவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பல வந்து இந்த ஷீத் ராட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான வியாதிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது.
1: சரி, இந்த ஷீத் ராட் சொல்லக்கூடிய இலை உரை
0: அழுகலை நோய் தான்
1: அது வந்தால் எப்படி, அதுக்குரிய அறிகுறிகள் எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த இலை உரையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரியாக க்ரீன் பச்சை நிறத்தில் அப்படியே ஒரு ஒரு பெரிய இது வந்து ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து ஒரு ரவுண்ட் இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் டிஸ்கிளரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகி கடைசி ஃபைனல் ஸ்டேஞ்சில் வந்து அது காஞ்சி அப்படியே வந்து இந்த இது பண்ணும். இதுதான் வந்து அதோடய ராட்னுடைய இது. அது செரோக்ளோடியம் அப்படிங்கிற ஒரு செரோக்ளோடியம் முறைஸ் அப்படிங்கிற ஒரு காசல் ஏஜென்ட் தான் அதை வந்து காசு பண்ணுது. பொதுவாக வந்து இந்த நெல்லினுடைய இது வந்து வந்து வளர்கின்ற பொழுது தான் அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறது. பொதுவாகவே வளர்ந்த நிலையில் வந்து இப்போ வளர்ந்த நிலையில் இருந்துட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா இலைப்புள்ளிகள் அதிகமாக வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: சரி, இந்த இலைப்புள்ளிக்கு என்ன மருந்து?
0: ஆக்சுவலாக வந்து நார்மலாக வந்து மேங்கோசப் வந்து கொடுப்பாங்க, மேங்கோசப் வந்து கொடுப்பாங்க, அது வந்து 1 ml in 1 liter அப்படிங்கிற இது வந்து கொடுப்பாங்க. இல்லை வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ ஈவன் வந்து ப்ரொபிகோனசோல் வந்து கொடுக்கலாம். இல்லை நல்லா ஹெவியாகவே இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. இந்த இலைப்புள்ளினால் அவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையும் இருக்காது.
1: இந்த இலை உரை அழுகலுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்?
0: ஆக்சுவலாக வந்து அமிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த காம்பினேஷன்ஸ் வந்து இந்த 21st century இதில் வந்து இது பண்ண அந்த அசாக்சிஸ்ட்ரோபெரி ப்ளஸ் அது பிளெயினாகவும் இருக்குது, அதனுடைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இதை கூட நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
1: நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். சால்குடி பக்கம் ஆலங்குடி மாவட்டம், வெங்கட்ராமன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, இல்லை தள்ளி வந்து பேசுங்க.
2: சரி சார். என்ன என்னோட இப்போ நெல் பயிரும் குருவை நெல் பயிரும் கரும்பும் இருக்கு.
1: சரி,
2: அந்த கரும்பு ரெண்டுமே வளர்ச்சி இல்லை, எப்பவும் இருக்கக்கூடிய வளர்ச்சி இல்லை.
1: சரி,
2: அதுக்கு காரணம் வெயில், மழையே இல்லைங்கிறது ஒரு காரணமும் இருக்கலாம்.
1: சரி,
2: அந்த நெல் பயிரில் நுனி மஞ்சளாக இருக்கு.
1: சரி,
2: மட்டத்தாக்குனாப்புல இருக்கு பயிரெலாம். செம்பருத்தி செடிகள்லாம் அந்த மாவு பூச்சியோட தாக்கம் ஜாஸ்தி.

0: அதாங்க. இப்ப வந்து இந்த மாவு பூச்சி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒட்டுண்ணிகள் கூட வந்து இது பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவு பூச்சிக்கு கெமிக்கலா நீங்க அடிக்கணும் அப்படின்னாக்கா இம்டாக்ளோபிரேட், சாறு உறிஞ்சும் பூச்சிக்கு இம்டாக்ளோபிரேட் 2 மில்லியன் வந்து நீங்க இது பண்ணலாம். இல்ல அதுல வந்து குறையில அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா லசண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இது காம்பினேஷன்ஸ் வந்து வந்திருக்குது. ஆக்சுவலா எதனுடைய காம்பினேஷன், இந்த ஃபைப்ரோனிலும் இம்டாக்ளோபிரேட்டும் ரெண்டும் 40% 40% உள்ள காம்பினேஷனாக வந்து நீங்கள் வந்து எடுத்து அடிக்கலாம். அந்த இதை வந்து நீங்கள் வந்து பொதுவாகவே இப்போ ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சார் உறிஞ்சும் பூச்சியை வந்து மிகுதியாக கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு இது, ஏன்னா நீங்கள் அடித்த மருந்தே எப்போவுமே இம்டாக்ளோபிரேட்டு டைமத்தேட் இந்த மாதிரி இது இதுக்கு பூச்சிகள் தான் நீங்கள் அடிப்பீங்க. அதனால் அதுக்கு மாற்றாக இந்த மாதிரி இது பண்ணுறப்போ இந்த லெசன்டாங்கிறது வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து நீங்கள் வாங்கி இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாற்றாக இருக்கும். ஏன்னா மருந்து அடித்த மருந்தையே நீங்கள் தயவுசெய்து அடிக்க வேண்டாம், ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி கிரியேட் ஆகி அதுவே வந்து அது கண்டுக்காமல் போயிடும். அதனால் மருந்துகளை கொஞ்சம் மாற்றுங்க, அது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். புரியுதுங்களா?
1: சரி, இரண்டாவது கேள்வி, இந்த கரும்பு கொஞ்சம் சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு
0: சொன்னாங்க. சரியான கரும்பு ஒரு மருதாம்பு பயிரா என்னன்னு சொல்லவே இல்லையா? மருதாம்பு பயிருங்களா இல்லை வந்து நேரடி இதுங்களாண்ணா?
1: இப்போ பொதுவாக இப்போ நமக்கு வந்து சரியான வளர்ச்சி இல்லைன்னா என்ன செய்யலாம்?
0: சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆக்சுவலாக அடியுரமாக வந்து இப்போ வேப்பம்புண்ணாக்கு கொஞ்சம் வந்து ஸ்ப்ரே இது வந்து அமோனிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம வந்து போடுறோம் ரைஸ் பண்ணுறதுக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம வந்து கரெக்டாக வந்து ஷூட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனால் பட் வந்து என்ன பிரச்சனைனா இருந்தாலுமே நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் வந்து முதல் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சாயில் வந்து கொஞ்சம் வந்து எரேட்டடாக வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சைடில் வந்து ஒரு இன்டர் பிளவிங்கை வந்து கொடுக்கணும். பண்ட்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு பிளவிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீம் கேக் சஸ்பென்ஷனோ இல்லை நீம் கேக் இந்த வேப்பம் புண்ணாக்கு இதை வந்து கொஞ்சம் போட்டு இது பண்ணலாம். இல்லை நடுவில் வந்து ஏதாவது ஒரு ஊடு பயிர் மாதிரி ஏதாவது வந்து வந்து கொஞ்சம் போட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ போட முடியாது, ஆனால் பட் அவங்க வந்து நடுவில் வந்து அதுக்கு ஒரு ஒரு வெளிச்சத்தை வந்து உண்டாக்க வேண்டும். அது காற்று மண்ணினுடைய காற்றோட்டத்தை வந்து அதிகரிக்கணும். அப்படி அதிகரித்தா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது.
1: சரி, அதே போல் கரும்புக்கு வளர்ச்சி ஊக்கி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்
0: இல்லை அதான் 45வது நாள் 60வது நாள் 75வது நாள் அந்த டிஎன்ஏ பூஸ்டர்ஸ்னு சொல்லி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கேன் பூஸ்டர்ஸ்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதில் வந்து ஒன்றும் மாற்றமே இல்லை. நிறையா பேர் வந்து வேறு வேறு மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க, ஜிப்ரிலிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் இது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய இது வந்து பூஸ்டர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது.
1: சரி, இப்போ சிறுகுமணி வேளாண்மை இதில் கரும்பு பூஸ்டர் விற்பனை
0: இருக்குது. கரும்பு பூஸ்டர் இருக்குது, தென்னை டானிக் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது, அது அவைலபிலிட்டி இருக்குது.
1: சரி, இப்போ நம்ம ஆடிப்பட்டம் அப்படிங்கிறத அப்படின்னு சொன்னாலே அதிகமாக கவனம் வந்து இந்த காய்கறி சாகுபடி தான். ஏறக்குறைய திருச்சி மாவட்டத்திலேயே ஒரு 10,000 ஹெக்டேர் அளவுக்கு காய்கறி சாகுபடி நம்ம விவசாயிகள் செய்துட்டு வராங்க. காய்கறி பயிர்களை குறிப்பாக முதன்மை காய்கறி பயிர்கள்ங்கும் போது கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இந்த மாதிரி முதன்மை காய்கறி பயிர்கள், இதில் காய்கறி பயிர்கள் தாக்கக்கூடிய பூச்சி என்ன மாதிரியான பூச்சி?
0: அதாவது வந்து கத்திரியை பொறுத்த மட்டும் பாட் போரர் தாங்க, அதாவது வந்து பாட் போரர் தான். ஆமாம், தொண்டு தொலைப்பான் அந்த பூச்சி வந்து ரொம்ப வந்து சேதாரம் கொடுக்குது. அந்த பாட் போரருக்குமே நம்ம வந்து ஒரு பேரசைட்ஸ் வந்து வந்து கட்டுறோம். ட்ரைக்கோக்ரமானுடைய இதை வந்து அதை வந்து ஒரு 5 அட்டை வந்து ஒரு ஏக்கரவுக்கு வந்து கட்டுறோம். அது இல்லாமல் வந்து இந்த போரர் அப்படின்னு சொன்னாக்கா கோரஜன் அந்த இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கு பண்ணாக்கா கொஞ்சம் வந்து ரொம்ப கட்டுப்படும். ஆனால் ஒரே மருந்தை திருப்பி திருப்பி அடிக்காமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி அடிக்கும் பொழுது அதுக்கு இதுக்கும் அதே மாதிரி ஒரு இதை வந்து ஒரு கரும்பே போட்டுட்ருக்கோம் அப்படின்னா கரும்பை போடாமல் அடுத்தது வந்து மாற்றாக வந்து ஒரு சீரியல்ஸ், அதாவது அரிசி நெல் வகைகளோ இல்லை மைனர் மில்லட்ஸ் ஏதாவது வந்து போட்டால் கொஞ்சம் அதுக்கு வந்து அதனுடைய இது வந்து மாறுபடும், அந்த சூழல் மாறும். அந்த சூழல் மாறும்பொழுது அந்த இது நோயும் சரி பூச்சியும் சரி அந்த இடத்துல வந்து பெருசாக தங்கி இது பாதிக்கம் பண்ணாது.
1: பயிர் சுழற்சி கண்டிப்பாக,
0: பயிர் சுழற்சி கண்டிப்பாக வேணும். பயிர் சுழற்சி மட்டும் இல்லை வந்து மற்றும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயற்கை விவசாயத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து எல்லாம் மீனமிலம் பஞ்சகாவியம் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சுழற்சி வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி அடிச்சு இது பண்ணுறப்போ அதுங்களுக்கும் வந்து அந்த மாற்று இது வந்து ஒரே இதை அடிச்சுட்டு இருக்கப்போ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ கரும்பு இதுக்கு போயிருந்தோம், போயிருந்தப்போ அங்கே பார்த்தோன்னாக்கா அந்த ரூட் கிரப் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காஞ்சி போயிருந்தது. அதுக்கு ஈவன் வந்து நம்ம வந்து இந்த வேளம் பயிறு இதெல்லாம் போட்டாலுமே அது வந்து கண்ட்ரோல் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருந்தது. அதனால் வந்து மருந்தை ஒரே மருந்து அடிக்க வேண்டாம், இதுதான் நாங்கள் வலியுறுத்துறோம்.
1: சரி, இப்போ இந்த மிளகாய் பயிரில் பார்த்தீங்கன்னா அந்த முரணின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை,
0: திருப்தி.
1: ஆமாம், இப்போ அதற்கு என்ன மருந்து?

0: ஆக்சுவலாக வந்து சார் உறிஞ்சு முடிச்சுக்கு ஏற்கனவே நான் வந்து சொன்னது போல் இம்டாக்ளோபிரேட் வந்து ஒரு பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். இல்லை அது வந்து குறையில அப்படின்னு சொன்னாக்கா லசண்டாக வந்து நம்ம வந்து போகலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரோ இதுவும் ஃபைப்ரோனிலும் இம்டாக்ளோபிரேட்டும் கலந்த கலவையாக இருக்குது. ஆமாம், அந்த இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே பொதுவாக வந்து சொல்கிறது வந்து இம்டாக்ளோபிரேட் போடுங்க, டைமெத்தியோட் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லெசண்டா போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அதில் 40% இதில் 40% இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சார் உறிஞ்சும் பூச்சிக்கு இம்டாக்ளோபிரேட் கண்டுணும், கீழே இருக்கிற எறும்பு மற்ற கரையான இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபைப்ரோனியல் வந்து பார்த்துக்கும்.
1: இந்த காய்கறி பயிர்களில் தற்சமயம் தாக்கக்கூடிய நோய்கள் என்ன மாதிரியான நோய்கள்?
0: அது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து வாடல் நோய் தான் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து வெல்ட்டு வந்து வாடல் நோய் இருக்குது, அப்புறம் வந்து பிளைட்டு வந்து வந்திருக்குது. ஃபார்மாப்சிஸ் பிளைட் வந்து கத்திரிக்காயில் வந்து அதிகமாகவே காணப்படுகிறது. அப்புறம் வந்து வெல்ட்டு வந்து தக்காளி இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாடல் நோய் வந்து வருது. எனக்கு காயிறப்ப ஈவன் ராட் அழுகல் வந்து வருது. ஒரு மழை வந்து மறுபடியும் வெப்பம் இருந்து மழை வரும்பொழுது அந்த இது வந்து மாற்றம் இது வந்து அதிகமாகவே காணப்படுகிறது. அதனால் இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி பயிர்களில் இருக்கும்.
1: இப்போ இந்த காய்கறி பயிர்களில் வாடல் அழுகல் ரெண்டு விதமான நோய்கள் சொன்னீங்க, இந்த வாடல் நோயா அல்லது அழுகல் நோயாங்கிற வித்தியாசம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
0: ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து வாடல் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து நார்மலாக வந்து எப்போவுமே ஒரு தண்ணி இல்லை அப்படின்னா மஞ்சள் தான் காமிக்கும். ஆனால் வந்து ரொம்ப இலை வந்து சுடுங்கி போய் அப்படியே ஒவ்வொரு கீழ்ப்பகுதியிலேருந்து அப்படியே வந்து மேல் பகுதி வரைக்கும் வந்து அப்படியே ஒரே ஒரு மாதிரி தொங்கல் விழுந்து அப்படியே வந்து காஞ்சி கருகி அப்படியே வந்து இறந்து போகும். ஆனால் இதை பொறுத்த மட்டும் அழுகலை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக ஒரே இதிலே கம்ப்ளீட்டாக சுடங்கி போயிடும். அதனுடைய வேர்ப்பகுதியிலெல்லாம் கீழே பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன கருப்பு கருப்பாக கருப்பாக தோல் உறிஞ்ச மாதிரியும் ஒரு சில இதுலனுடைய இது வந்து காமிக்கும். அது மூலமாக அது வந்து அழுகல் வந்து இது பண்ணால் அது வந்து கருப்பாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக கூட வந்து இதாகும். அது ஒரு சில சமயம் பிடுங்கினா அந்த வேர் வந்து கீழேயே தங்கிடும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து வேரை வந்து பிரித்து பார்த்தோம்னா கூட அந்த மாதிரியான உள்ளார அந்த தண்டு பகுதியில் நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் அதனுடைய தாக்கம் வந்து தெரியும்.
1: சரி, இந்த காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய வாடல் அழுகல் நோய்க்கு என்ன மருந்து அடிக்கணும்?
0: ஆக்சுவலாக வந்து ட்ரென்ச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரென்ச்சிங்னா சாயிலில் வந்து போடுறது, அது கார்பன் டைசிம் வந்து ட்ரென்ச் பண்ணுறாங்க. கார்பன் டைசிம் வந்து 1% வந்து ட்ரென்ச் பண்ணுறாங்க. அது வந்து பண்ணால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படியாகும்.
1: இப்போ காய்கறி பயிர்கள் இன்னும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து கருகல் நோய்கள், இலைக்கருகல் நோயாக இருக்கட்டும் இல்லை இளம் நாற்றுகள் கருகக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் சந்திக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல நல்ல மழை பெய்யுது, இளம் நாற்றுகள் விட்டுருக்குறாங்க இல்லை இளம் பயிராக இருக்குது, அந்த சமயத்தில் அழுகல் நோயும் வருது, வெப்பம் அதிகமாக இருக்கும்போது இலைக்கருகல் நோயும்.
0: அதுக்கு நார்மலாக மேங்கோசப்பே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். மேங்கோசப்பே வந்து ஒரு நல்ல ரெமெடி கொடுக்கும் ஒரே இதில் வந்து. அது வந்து ஆக்சுவலாக காண்டாக்ட் ஃபங்கிசைட்னு சொல்லுவாங்க, அதுவே நல்லா வந்து ஒரு வந்து ரெமெடி கொடுக்கும். இல்லை அப்படின்னாக்கா கார்பன் டைசிம் ப்ளஸ் மேங்கோசப் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதை போய் கூட வந்து நம்ம வந்து வாங்கி இது பண்ணோம். அதுதான் வந்து சிறந்த ரெமெடியும் கூட.
1: சரி சரி, இப்போ பொதுவாக இந்த பூஞ்சான நோய்களுக்கு பூஞ்சான கொல்லியை நம்ம பயன்படுத்துகிறோம். காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய பாக்டீரியா மூலம் பரவக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இருக்கா?
0: அதாவது இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா வந்து காய்கறி பயிர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா மூலமாக வருது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். 0.5 கிராம் வந்து வந்து கொடுத்து அதை வந்து கட்டுப்பாடு பண்ணோம். பாக்டீரியா நோய்களுக்கு குறிப்பாக ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் தான் வந்து அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரெடிஷ்னலாக அது வந்து நம்ம இந்த இதில் வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறோம், ப்ளீச்சிங் பவுடரை வந்து போட்டு அதை வந்து மூடிடுவாங்க. அது வந்து இந்த குளோரினேட்டட் கேஸ் வந்து அதை வந்து ரொம்ப மிகுதியாக வந்து கட்டுப்பாடு பண்ணும். அந்த இது அந்த நோய் தாக்கத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து இது பண்ணும். அது குறிப்பாக பாக்டீரியா நோய்களுக்கு அது வந்து ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்குது.
1: இப்போ காய்கறி பயிர்களில் எந்த விதமான பாக்டீரியா நோய்கள் பரவுது?
0: அதாவது காய்கறியை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பேசிக்காக எந்த எந்த கிராப்பில் கேட்கும்
1: பொதுவாக காய்கறிகள்
0: காய்கறியில் வந்து அந்த இலை பாக்டீரியல் லீவ் ஸ்ட்ரீக்ஸு பாக்டீரியல் ஸ்பாட்ஸு இலை புள்ளிகள் அந்த மாதிரி ஒரு இது தான் அதிகமாக இது பண்ணுது ஆக்சுவலாக.
1: சரி, இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி பயிர்களை அடுத்ததாக வாழை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருது. தற்சமயம் வாழை சாகுபடியில் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய நோய் பிரச்சனை என்னென்ன?
0: ரெண்டு நோய் தான், ஒன்று வந்து பனாமா வில்ட்டு, இன்னொன்று வந்து மோக்கோ வில்ட்டு. பனாமா வில்ட் அப்படிங்கிறது பூஞ்சானத்தினால ஆக்கப்படுகிறது. மோக்கோ வில்ட் வாழையில் வாழை வாடல் நோய். அதுக்கடுத்தது மோக்கா வில்ட் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாவில் வந்து இது பண்ணுறது. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா அந்த அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிளிட் ஆகிடும். ஆனால் அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த

0: பீரியல் வெட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளார வந்து அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம அந்த கணுவை வந்து வெட்டி பார்க்குறப்போ ஒரு மாதிரியான ப்ரௌன் கலரில் ஒரு அப்படியே ஒரு கருப்பு கலரில் அப்படியே வந்து ஒழுகி வரும். அந்த ஒழுகி அழுகி இருக்கும், அந்த ஒழுகல் இருக்கும். அந்த நடு மையப்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பக்கவாட்டில் வந்து வெட்டி பார்த்தோம்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் அந்த ப்ரௌன் கலரில் அப்படியே வந்து ஒழுகி நிற்கும்.
1: இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்?
0: ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பொதுவாக வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபங்கிசைட்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு உள்ளார ஊடுருவி போகிற இது பண்ணுறது அது 1% ப்ரொபிகோனசோல் வந்து வாடல் நோய்க்கு பனாமாவுக்கு வந்து கொடுக்குறான். அது வந்து ஒரு பெஸ்ட் இது. அது இல்லாமல் பேஸ்லெஸ் சப்டிலிஸ் வந்து நிலத்தில் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து இது பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இது வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்து இது பண்ணாங்க, பவுடரோடு கலந்து வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பேக்டீரியல் இதுக்கு வந்துன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து பண்ணால் அது வந்து அதனுடைய இது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும்.
1: நிச்சயமாக. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: ம், சொல்லுங்க
2: சார். வாழை, தென்னை, முருங்கை இவற்றுடைய கூடு பெய்தா நிழல்ல வர்றது மாதிரி என்னென்ன காய்கறிகள் எப்படி செய்யலாங்கிறது சொன்னா நல்லா இருக்கும் சார்.
1: எந்த வயது உடைய மரங்க? தென்னை மரம்
2: மரங்கள்லாம் இப்போ ஒரு 2-3 வருஷம் மரமா இருக்குங்க. முருங்கையும் இருக்கு, முருங்கையும் காய்க்கக்கூடிய எல்லாம் காய்ச்சிட்டு இருக்கு. அது நிழல்ல ஏதாவது அதனுடைய நிழல்ல என்னென்ன காய்கறி வரும்னு சொன்னா கொஞ்சம் ஏதாவது செய்யணும் சார்.
0: தட்டப்பு பயிர் வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். தட்டப்பயிர் வந்து, ஆமா தட்டப்பயிர் போடலாம். தட்டப்பயிர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது முந்தியெல்லாம் சோயாபீன் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ தட்டப்பயிர் போடலாம். அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள்னு பார்த்தோம்னாக்கா எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு முழு வீச்சில் வந்து பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ தென்னை மரத்துக்கு நடுவில் கரும்பே போடுறோம். அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பயிரினுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே தான் எல்லாமே வளர்ச்சியுமே. அது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பயிர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா உங்களுடைய நிலத்தினுடைய இது அமைப்பு, நிலத்தினுடைய உவர்ப்பு நிவர்ப்பு எல்லாத்தையுமே வந்து அதை எப்படி இருக்குதுன்னு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான காய்கறி பயிர்களை வந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இது 3 மாதத்துக்குள்ளார வந்து முடிஞ்சிடும், 4 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து தேர்வு செய்யலாம். அதுதான் வந்து சிறந்த சான்று. இப்போ வந்து நம்ம வெண்டையை எடுத்துக்கிட்டாலும் சரி, கத்திரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நடுவில் வந்து நம்ம வந்து ஊடுருவ பயிராக போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கான வெளிச்சம் வந்து அது கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சொல்கிற இதை பார்த்தீங்கன்னா மூணுமே இருக்குது. நெல் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் இது வந்து பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனையும்.
1: பொதுவாக ஒரு தென்னை மரங்கள் ஒரு 3-4 வருடங்கள் வரைக்கும் மரவள்ளி போடலாம். அனைத்து காய்கறிகளுமே,
0: எல்லா காய்கறிகளுமே பண்ணலாம். ஆக்சுவலாக மரவள்ளி மட்டும் இல்லை, இப்போ நிறையா வந்து இந்த பூ இது எல்லாமே வந்து இப்போ போடுறாங்க.
1: பழமரங்களே
0: குட்டையாக இருக்கிற இதை வந்து அவங்க வந்து இப்போ போடுறாங்க.
1: அதே போல் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த வாழை மரங்களுக்கு நடுவே கீரைகள் போடுறாங்க. ஏன்னா கீரை 20 நாள் நமக்கு அது உபரி வருமானமும்
0: இல்லை. அது அது அது ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வந்து அற்புதமான ஒரு இது. ஆக்சுவலாக கீரைகள் வந்து எல்லா விதமான கீரைகளையும் போட்டு உடனே வந்து அறுவடை பண்ணி அதை வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இன்னொரு செட்டும் கூட போட்டுறாங்க, 2 செட்டாக போட்டுறாங்க.
1: இப்போ நமக்கு அந்த போதிய இடைவெளி, ஊடு பயிருக்கான இடைவெளியை முதலே திட்டமிடணும். அதே போல் நீங்கள் சொல்வது போல் நிழல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ஏற்றவா நம்மளுடைய
0: மெயினான ஒரு கருத்து. நிழல் வந்து இருந்ததுன்னா சிலது வந்து பயிர் மேலே ஏறி வராது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த அந்த இதை வந்து க்ராப் கணப்பி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே வந்து நம்ம வந்து இதை வந்து செயல்படுத்தணும்.
1: நிச்சயமாக. எல் பயிரும் நம்ம வந்து இந்த லால்குடி மற்ற அரியலூர் மாவட்டம் வரைக்குமே எல் பயிர் நமக்கு பொதுவாக சாகுபடி செய்கிறாங்க. இந்த எல் பயிரில் அதிகமான பிரச்சனை வந்து இந்த சிற்றிலை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சர்.
1: அதே போல் இந்த எல் அல்லது இந்த கத்திரியில் வரக்கூடிய இந்த சிற்றிலை நோய்க்கான மருந்து என்ன?
0: டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் தான். ஆன்டிபயோட்டிக்கு நீங்கள் டெட்ராசைக்ளினை அடித்தா அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அது ஓரளவுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம். அது கொடுத்தா தான் கொஞ்சம் ப்ரீரியர் இது தான். வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வருவதற்கு முன்பாகவே ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டு அதை வந்து தாக்கக்கூடிய, அதை தாங்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த வெக்டர்னு சொல்லுவாங்க, அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து குயினலோபோஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இது வந்து இன்செக்டிசைடை வச்சு பூச்சிக்கொல்லியை வச்சு அந்த அதனுடைய வெக்டரை வந்து முதல்ல வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப சிவியராக இருக்கும்போது நம்ம வந்து அந்த டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் கிடைக்கலாம். இது வந்து கடைசி இது தான் டெட்ராசைக்ளின். இதை பொறுத்த மட்டும் அந்த வெக்டர் முதல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது போயிட்டுருக்கிற இதை வந்து கண்ட்ரோல் பண்ணாவே அது வந்து ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு அது பரப்பு அந்த இது ஃபைட்டோபிளாஸ்மல் டிசீசஸ் நீங்கள் சொல்கிறது.
1: சரி. இப்போ நமக்கு வந்து பிரதான முதன்மை பயிர் நெல், அப்புறம் வந்து ஆடிப்பட்ட மாதிரி

0: சிறப்பு பட்டங்கள் காய்கறிகள். ஒரு பயிருக்கு அடுத்த பயிர் போகும்போது உளுந்தும் பரவலாக போடுறாங்க.
1: அது ஆரம்ப காலத்தில் வந்து நெல் போடுவாங்க, நெல்லை தொட்ட மாதிரி வந்து ரைஸ் வேலை பல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு இத்தனும் வந்து மாற்று பண்ணுறாங்க. இப்போ அது தொடர்ந்து வந்து ஒரு பயிர் வந்து சிறப்பாக வருது. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி நெல்லை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இப்போ இட்லி பூ இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் போடுறாங்க ஊடு பயிராகவே. அது வந்து தண்ணி தேங்கி இருந்தாலும் இது பண்ணாலும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த இது இது மல்லிகை இதெல்லாம் போடுறாங்க. அது முடித்ததுக்கப்புறம் கனகாம்பரம் இதெல்லாம் வந்து போடுறாங்க. அதை வந்து நம்ம கண்கூடாகவே பார்க்குறோம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்களும் வந்து வந்து போடுறாங்க.
0: சரி, இந்த உளுந்து அது வந்து நெல் தரிசு அல்லது முதன்மை பயிராக உளுந்து போடக்கூடிய விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய். இந்த மஞ்சள் தேமல் நோய்க்கான கட்டுப்பாடு என்ன?
1: மஞ்சள் தேமல் நோயை பொறுத்த மட்டும் நம்ம வந்து பார்க்குறது வந்து நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறது, அதை தூக்கி கொண்டு செல்லுகின்ற அந்த வெக்டரை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். அந்த இதை வந்து நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு அந்த ஒயிட் ஃப்ளையை வந்து கட்டுப்படுத்திட்டோம், வெள்ளையை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா வந்து நமக்கு வந்து பெரிய சேதாரம் இருக்காது. அதைத்தான் முதலே நம்ம வந்து அது விழுந்து விதைக்கிறப்பவே ஒரு ஒரு பூ பருவம் வரவதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம இன்செக்டிசைட் அடிச்சுட்டே இருந்தால் ஓரளவுக்கு வந்து 90% கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது வந்து அந்த இதப்போ நம்ம கண்டுக்காமல் உளுந்து தானே அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்காமல் விட்டுறோம். அதனால தான் அந்த தேமல் நோய், மஞ்சள் தேமல் நோய் அதிகமாக காணப்படுது. அதனால் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெசிஃபிகேஷனாக இப்போ நம்ம வந்து பார்க்குறதில்ல. அதுக்கு ரெகுலராக இப்போ விவசாயிகள் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: நம்ம ஒரு திருச்சி மற்றும் அண்மையில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு பட்டத்தில் கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. கரும்பு இளம் பயிராக இருக்குது. இந்த இளம் பயிரில் இருக்கக்கூடிய கழுத்து திருகல் நோய்க்கான அறிகுறி என்ன? அதுக்கான மருந்து
1: அதான் பொக்கோபோயிங் வந்து நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து ஆக்சுவலாக ஜாவாலேருந்து நமக்கு வந்து இறக்குமதியான ஒரு இது. அது வந்து ஆக்சுவலாக பொதுவாக வந்து ஃபிசேரியம் அப்படின்னு ஒரு வாடல் நோயினுடைய இது தாக்கத்தின் மூலமாக தான் அந்த நோய்க்காரணி தான் வந்து அது வந்து ரொம்ப அதிகமாக வந்து இது பண்ணுது. அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய இது வந்து அது வந்து இந்த மீலி பக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறதுனால ரெண்டுத்துக்கும் காம்பினேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இமிடாக்ளோப்ரைட்டும் ப்ரொபிகோனோசோலும் கலந்து வந்து கொடுக்குறாங்க. அது வந்து 80, இது வந்து 100 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஒரு ஏக்கராவுக்கு 80. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ அது போக அதே மருந்து அடிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேட்டிவோ கொடுக்கலாம். நேட்டிவாக கொடுத்தா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா அது வந்து ஃபியூசேரியம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி வாடல் நோயினுடைய இதுக்கு வந்து நேட்டிவாக வந்து கொஞ்சம் சிறப்பாகவே வந்து அது வந்து ஆதிக்கம் செலுத்துறது குறைக்குது.
0: சரி, இப்போ நம்முடைய திருச்சி மாவட்டம் இந்த ஆடி பட்டத்தில் வந்து காய்கறி பயிர்கள், பல மர சாகுபடி, அதே போல் நெல், இப்படி பல்வகை பயிர்களும் சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டமாக இருக்குது. சில இடங்களில் மழையை எதிர்பார்த்து மானாவாரியாகவும் ஒரு விதைப்பு பணிகளை பயிர் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு இடங்களையும் நம்ம பார்க்குறோம். இப்போ மானாவாரியாக நம்ம சாகுபடி செய்யும்போது இளம் பயிர்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள், நோய் அல்லது பூச்சி பிரச்சனை வரும்?
1: அதாவது வந்து நான் மறுபடியும் சொன்னது அந்த அழுகல் நோய் தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த இளம் பயிரில். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நுனிக்குருத்து பூச்சியினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. நுனிக்குருத்து பூச்சி உளுந்துலேயே பார்த்திங்கனாலும் இந்த நுனிக்குருத்து நுனிக்கருகள் இந்த மாதிரியான இது வந்து வியாதிகள் வந்து இருக்குது. பூச்சியும் அதே மாதிரி தான். அது வந்து இப்போ இதுக்கும் சரி, உளுந்துக்கும் சரி, இதுக்கும் சரி, எல்லா இதுலேயுமே சரி, இப்போ எல்லாமே துவரைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. துவரை வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு இதில் அது மாதிரி இருக்குது. வேரழுகள் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த கரும்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரூட் கிரப் வந்து ரொம்ப அதிகமாக தாக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது இந்த பகுதியில் எல்லாத்துக்குமே.
0: இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரூட் கிரப் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு?
1: ஆக்சுவலாக வந்து இந்த இது இமிடாக்ளோப்ரைட் வந்து காம்பினேஷன் போட்டு போடணும் அப்படிம்பாங்க. அந்த இது வந்து போட்டால் கொஞ்சம் வந்து இப்போ நான் சொன்னது வந்து இந்த லெசண்டாக கூட வந்து கொடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்.
0: சரி,
1: அந்த இது கட்டுப்பாடுக்குள்ளார வந்து கொண்டு வந்துடும். ஆனால் பட் காய்ச்சல் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் வந்து இது வந்து நீரோட்டம் அதிகமாக வேணும். அது நீரோட்ட பாசன வசதி நமக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இந்த லெசண்ட்டாக வந்து கொடுக்கலாம்.
0: சரி, இப்போ நமக்கு இந்த ஜீயபுரம் பகுதியில் வயலூர் எட்டரை கோப்பு பகுதிகளில் வந்து அதிகமாக பூக்கள் சாகுபடி நடக்குது. அது குறிப்பாக அந்த இட்லிப்பூன்னு சொல்லக்கூடிய மாலைக்கு பயன்படுத்தக்கூடிய அதில் நிறைய நூற்புழு தாக்குதல் பிரச்சனை.
1: அதாங்க இப்போ வந்து நூற்புழுவை பொறுத்த மட்டும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறது வந்து பயோநெமகான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெசிலோமைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெமட்டோடுக்கான அந்த இது அதை வந்து ட்ரிப்லேயே கொடுக்குறாங்க. அது ட்ரிப்லேயே கொடுக்குறாங்க. அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா பவுடராகவும் இருக்குது, லிக்விடாகவும் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து

0: நோர்புழு வந்து இந்த மெலடகைனுடைய இதில் வந்து ஸ்பீஷீஸில் வந்து ஜீனஸில் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. அது தாக்கத்தை கொடுக்குது. அது தாக்கத்தை கொடுத்தோங்க அது வந்து வாடலாகிடுது. அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து நமக்கு வந்து புழு நூற்புழுவனுடைய தாக்கம் தெரிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து மருந்து கொடுத்து ஆரம்பிச்சினவங்க அந்த முறுக்கு இது பண்ணணும். ஏன்னா அந்த ஃபெசிலமைசிஸ்னுடைய நூற்புழுவனுடைய இதை தாக்கத்தை மிகவும் அறுதியமாக குறைத்து விடுகிறது.
1: சரி,
0: அது வந்து ட்ரிப்லேயே வந்து போட்டுறாங்க.
1: சரி, இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பயிர் பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். இந்த பயிர் பாதுகாப்பு தொடர்பாக சிறுகுமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு வரீங்க?
0: இப்போ பொதுவாக வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம். பொதுவாக வந்து போன மாதம் பார்த்திங்க அப்படின்னா காளான் வளர்ப்பை பற்றி இப்போ இது பண்ணோம், ஒரு 85 பேர் வந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணையில் வந்து நர்சரிக்கான ட்ரைனிங் வந்து இப்போ இந்த வர அந்நாளைக்கு வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இனி வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு மைக்ரோ க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டாப்பிக்கே வந்து அதில் தான் போயிட்டு நுண்கீரைகள்னு சொல்லுவாங்க. அந்த நுண்கீரைகள் பற்றியான பயிற்சி வந்து வருங்கால மாதங்களில் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
2: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காதலி இக்பால் பேசுறேன்
1: சார். சொல்லுங்கம்மா.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்மா. மூடாக்கு வந்து பொதுவா வந்து களைகளை கட்டுப்படுத்துவதற்காக போடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தக்காளி, கத்தரி, வரவல்லி, அதுவும் இல்லாமல் இப்போ பூக்கள் எல்லா பூக்களுக்கும் வந்து இப்போ வந்து போடுறாங்க. பிச்சிப்பூவுக்கு போடுறாங்க, சம்பங்கிக்கு போடுறாங்க. நீங்கள் இங்கே இந்த ஏரியா பகுதி எங்கள் பகுதியான புள்ளம்பாடி, ஜியாபுரம் இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்மூடக்கை வந்து வந்து போடுறாங்க. அது வந்து போட்டால் முதல்ல வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிற களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி நீர் சேமிப்பு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டங்களில். அந்த மண்மூடாக்கு போடுறதுனால நீர் வந்து ரொம்பலாம் வந்து
1: வெப்பம்
0: ஆவியாகாமல் அது வந்து தடுக்குது. இது வந்து ரொம்ப இந்த சமயத்தில் அதுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கூட வந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது மூணாவது வந்து பெருசாக கீழே வந்து இருக்கிற இது வந்து வியாதிகள்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது. இது மூணு நாலு விஷயங்கள் வந்து அதில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இப்போ வந்து அதுக்கு போயிட்டுருக்குறாங்க. தண்ணி இல்லாத இடங்களில் ரொம்ப மிகுதியாக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க மண்மூடாக்கு.
1: சரி, இப்போ இந்த பூச்சி மருந்து அதுவும் குறிப்பாக ரசாயன மருந்து முறைகளை சொன்னோம். பொதுவாக இந்த நோயை தவிர்க்கக்கூடிய பூச்சிகளை தவிர்க்கக்கூடிய ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மைனா என்னென்னலாம் விஷயத்தில் கவனம் செலுத்தணும்?
0: அதாவது பொதுவாக இப்போ வந்து நமக்கு வந்து பூச்சிகளாகட்டும் இதாகட்டும் நாம் வந்து மூன்று வகையாக நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பூச்சிகளுக்கு வந்து தண்டு தொலைப்பானுக்கு இந்த ட்ரைக்கோகிராமா அந்த அட்டைகளை வந்து ஓட்டுறோம். அது கரும்பாக இருந்தாலும் சரி, கத்திரியாக இருந்தாலும் சரி, நெல்லாக இருந்தாலும் சரி, தொலைப்பானுகளுக்கு வந்து ட்ரைக்கோடர்மா ஜப்பானிக்கும், இதுக்கு வந்து ட்ரைக்கோடர்மா கைலோனிசிஸ், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து வரிசைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மற்றது படிக்கு பேசிலஸ் துருஞ்சின்சிஸ் வந்து பவுடர் வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி நூற்புழுவுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபெசிலோமைசிஸ், மெட்டாரிசம் மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரியான இதையும் வந்து வந்து நாம் வந்து அமல்படுத்துகிறோம். அதை ட்ரிப்லேயே வந்து கொடுத்துரும். மெட்டாரிசம் மேனேஜ்மெண்ட்ல ரூட் கிரப்ஸ், கர்பனுடைய ரூட் கிரப்புக்கு வந்து வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே வந்து பூஞ்சான நோய்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து பேசிலஸ் செப்டிலிஸ் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ட்ரைக்கோடர்மா விடி, அது நம்ம காலங்காலமாக ட்ரைக்கோடர்மா விடி, ட்ரைக்கோடர்மா ஆஸ்பரலமெல்லாம் நம்ம வந்து பயன்பாட்டில் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்குது. அரசாங்கம் எல்லா இதுலேயும் வந்து விவசாயிகளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி போனீங்கன்னா இப்போ வந்து இந்த சாம்பல் நோய்க்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பயோ ஏஜென்ட்ஸ் வந்து வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஆம்ப்ளோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து வந்து வந்துடுச்சு. இன்னும் வந்து போனால் அதெல்லாம் அதுக்கடுத்தது பண்ணி இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு என்எம்எஸ்கே தான் நீம் ஆயில், அதாவது வேப்பனுடைய எண்ணெய், வேப்பம் புண்ணாக்கு, வேப்பங்கொட்டை சாறு, அப்புறம் வந்து பஞ்சகாவியம், பஞ்சகாவியத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீனமிழம், மீனமிழத்துக்கு அடுத்தது ஜீவாமிர்தம், இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு பூச்சிகள் இல்லாமல் ரசாயன கொல்லிகள் இல்லாமல் நம்ம வந்து அந்த பயன்பாட்டுக்கு நம்ம அதை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து அதுலேருந்து மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரசாயன உரங்களை வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து நார்மலாக நமக்கு வந்து இயற்கையான விவசாயத்தில் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
1: நிச்சயமாக நம்ம பண்ணையில் ஒளிபரப்புலேயே நிறைய மாடித்தோட்டம் தொடர்பாக
0: இயற்கை
1: முறையில் இயற்கை விவசாயம், இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி பற்றியெல்லாம் நிறைய செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். பொதுவாக நமக்கு வந்து ரசாயன மருந்துங்கும் போது நமக்கு அதில்

0: செலவினமும் கூடுதல். முதல்ல ஆரம்பத்தில் இயற்கையில் கட்டுப்படுத்தி பார்த்து அதுக்கு உரிய இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உரிய ரசாயன கலவை அளிக்கும்பொழுது நமக்கு அந்த நோயும் பூச்சியும் கட்டுப்பாடு.
1: அது இப்போ வந்து நான் ரசாயனமே அடிக்க மாட்டேன்னு சொல்கிற விவசாயிகள் நிறையா இருக்காங்க, இப்போ நிறையா வந்துட்டாங்க.
0: சரி, இன்றைக்கு ஆடிப்பட்ட சாகுபடியில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்க்கான அறிகுறிகள் அதே போல் அதுக்கு என்ன மேலாண்மை முறைகளை சொன்னீங்க, நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, மனமார்ந்த நன்றி சார்.
1: நன்றி, ரொம்ப நன்றி.
2: இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் ஆடிப்பட்ட சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் கண்ணன் அவர்கள் நேர்களினுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். உடன் உரையாடியவர் மித்ரா அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம், கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: நேரம் 8 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் எஃகுத்துறை சீரான வளர்ச்சி கண்டுவருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பான நாளிதழையும் பகிர்ந்துள்ள பிரதமர், நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய குடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. கடந்த June 5 பிறப்பிக்கப்பட்ட வருமான வரி அவசர சட்டம் 2026 மாற்றாக இம்மசோதா அமையும். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ரா மெஹ்வால் இன்று தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மாணவர் போராட்டம் தொடர்பாக விரிவான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக உள்ளதென நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க எவ்வித குறுக்கீடுமின்றி எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தடுப்புப் படைகளின் செயல்பாடுகளை முதலமைச்சர் சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக 264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 65 போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு காவல் படைகள் அமைக்கப்படும் என்றும், சென்னையில் மட்டும் 12 போதை தடுப்பு படைகள் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான அரிசி போதுமான அளவில் வழங்கப்படுவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், கொள்முதல் செய்யப்படும் நெல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். MBBS BDS படிப்புகளுக்கு வரும் 13 ஆன்லைனில் கலந்தாய்வு தொடங்கும் என மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் சென்னை ஓமாந்தோரார் மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு மாணாக்கருக்கு நேரடி கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலையும் அதிகரிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். நெல் மற்றும் கரும்புக்கான ஆதார விலையை தமிழக அரசு உயர்த்தி வழங்கும் அறிவிப்பு போதுமானதாக இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் வரும் 17 நடைபெறும். பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக கடந்த 11 523 இருந்த ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை தற்போது 891 அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளியூர் வாகனங்கள் உதகைக்கு வர இன்று முதல் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடலூர் பகுதியில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் வசனக்குடி பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி செம்பராப்பட்டு ஏரியில் பெண்மான் ஒன்று நாட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை

மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 மாதங்களில் 3 மான்கள் இதுபோல் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அரசு விழாவாக இன்று கொண்டாடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் ஆடி அமாவாசையை ஒட்டி வரும் 13ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுரை, ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவண்ணாமலை, விருதுநகர், கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், ராமநாதபுரம், சேலம், நீலகிரி, திருப்பூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நடைபெறும் 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம், 4 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்கள் உட்பட 17 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

பாடல் கேட்கறதுங்கிறது மகிழ்ச்சி. நமக்கு பிடிச்ச பாடலாக இருந்துச்சு அப்படின்னா ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அதுவே வானொலியில் நமக்கு பிடிச்ச பாடல் கேட்கறது அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இது உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. நிகழ்ச்சியில் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 முன்னின் பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1 இணைந்திருங்கள் திரு சிவானொலி அலைவரிசைகளோடு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். ரொம்ப அழகான மெல்லிசை பாடல்களோடு நேயர்கள் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நாமளும் வழங்கிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: கனபாடியிடம் வானம்பாடியாய் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் அன்பான சகோதரர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கங்கள் ஐயா.
1: மதுரையிலிருந்து உங்கள் நம்பர் சொன்ன ஆண்டனி, எப்படி இருக்கீங்க? எல்லாருமே
0: எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். கண்டிப்பா திருச்சிராப்பள்ளி வானொலியோடு இருந்திருக்கான். அப்ப அது சிறுவயது இல்லைனாங்க, அதான் அப்ப எல்லாம் திருச்சிராப்பள்ளி வானொலி தானே. சிறுவயது எல்லாம் அந்த தருணங்கள் வரைக்கும், இந்த 10 வயது தருணங்கள் வந்து இப்ப அந்த 56 வயது தருணங்கள் வரைக்கும் நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியில ஒன்றித்திருக்கேன் பாத்தீங்களா.
0: வானொலிக்கும் நேயர்களுக்கும் அப்படி ஒரு பிணைப்பு இருக்கு.
1: இணைப்பு கண்டிப்பா சார், டெஃபினட்டா.
0: எந்த திரைப்படம், என்ன பாடல் வேணுங்க?
1: அதை மறக்க முடியாத பாடல் உண்டு சார். அவர் ஆக்சுவலி தர்மயுத்தன் திரைப்படத்துல மலேசிய வாசு வந்து ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. அதுல ஆக்சுவலி வந்து ஜானகி அம்மா ஹம்மிங் வாசியோட தொடங்குவாங்க.
2: நன்றி ஆண்டனியா, நீங்க கேட்ட மாதிரியே இந்த பாடல் கேட்டலாம்.

0: இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கிட்டு இருக்கு. இரவு இசை இனிமை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 8:38 கடந்து இணைஞ்சிருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம்
2: சார். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கன்னு பேசுறீங்க?
2: திருச்சி பொன்மலை நத்தமாடியில இருந்து ஜெயராம்.
1: ஜெயராம் ஐயா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் ஐயா?
2: பாசப்பறவையில் இருந்து தென்பாண்டி தமிழிசன்.
1: சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: தேகம் இரண்டானாலும் ஜீவன் ஒன்றுதான். என்ன அருமையான அழகான வரிகள், இனிமையான ஒரு ராகத்தோடு செவிகளுக்கு எவ்வளோ விருந்தா அமைஞ்சிருக்கு. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில்
1: இப்போ
0: திருச்சி.
1: இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் துறை வட்டம் ஜங்கடா கேப்லேருந்து சுப்பையா டெய்லர் பேசுறேன். நல்லா இருக்குங்களா?
0: நல்லமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். அங்க மழை பெய்யுங்களா? இங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு.
0: அப்படிங்களா? நீங்க இருக்கும்போது அங்க மழை பெய்யணும்ல?
2: ஆமா, இப்ப நல்ல மழை பெஞ்சு இப்ப விட்டு.
0: அப்படிங்களா? சரிங்க சரிங்க சார். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து படம் வந்து சந்தன காற்று.
0: சந்தன காற்று.
2: ஓ தென்றலே, ஒரு பாட்டு பாரு. அந்த பாட்டு தாழ விடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாங்கய்யா. மழை பெய்யும் போது தென்றல்ல பாட விட சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாடல் கேட்டலாம். நன்றி.
0: நன்றி.

0: 8:50 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் இருந்து நேர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இனிப்பில் வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம், வருக.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யாருங்கன்னு பேசுறீங்க?
2: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அங்கப்பட்டியிலிருந்து செல்லதுரை பேசுறேங்க சார்.
1: செல்லதுரை ஐயா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுங்க ஐயா?
2: படம் தமிழச்சிங்க சார்.
1: சரிங்க ஐயா.
2: பாடல் கொக்கு பறக்குதுங்கிற பாடலுங்க சார்.
1: சரிங்க ஐயா. இணைப்புல வந்தமைக்கு நன்றிங்க ஐயா.
2: நன்றி.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யாரிங்கன்னு பேசுறீங்க?
1: நான் என் பேர் சுந்தரி, வல்லாட்டு பேசுறேன்.
2: சரிங்கம்மா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும்மா?
1: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, அந்த பாடல் வேணும் சார்.
2: சரிங்கம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: ஓகே சார், நன்றி சார்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட, பங்கு பெற முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
2: நன்றிகள் பல.

நேர்களே, காலத்தால் அழியாத காவிய கானங்களில் இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கலாம். பங்கேற்க சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களை சொட்டு வாங்க.

0: இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் விதம் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு கணக்கெடுப்பாளருக்கும் கணக்கெடுப்பு பணிக்காக எத்தனை வீடுகள், எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட பகுதி ஒதுக்கப்படுகிறது சார்?
1: கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1st முதல் ஆகஸ்ட் 30th வரை அவங்க போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜா நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படிதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ரெண்டு கிரைடீரியா மீட் அவுட் பண்ற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பத்தி தெரிஞ்சு அந்த ஏரியால இருக்கிற இப்ப கிராமப்புறங்களா இருந்தா அந்த ஊர் தலைவர் இருப்பாரு, பஞ்சாயத்து பஞ்சாயத்துல செக்ரட்டரி இருப்பாரு, விஏஓ இருப்பாரு, ஸ்கூல்ஸ் ஏதாவது இருந்தா ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபர்ஸ்ட் இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியால வந்திருக்காங்க, ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. இந்த 30 நாள்ல இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போறப்ப எந்தெந்த வீட்ல எல்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவல்ல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்ல டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறப்பே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்ல அந்த வீட்டுல வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டுல எல்லாம் ஆள் இல்ல, அடைச்சிருக்கு, இந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிற நபர் அங்க இல்ல, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கிறாங்க. இவங்களை கவர் பண்றதுக்காண்டி மேபி ஆப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க. இந்த 30 நாள் பீரியட்ல முடிஞ்ச அளவுக்கு 200 வீடுகள்லயும் அவங்க தகவல் வந்து சேகரிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இல்ல ரொம்ப வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க வரவே இல்லை, அப்படிப்பட்ட வீடுகள் மட்டும் அது லாக்டு டேட்டா கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா பிளெக்சிபிலிட்டியுமே நம்ம கொடுத்துருக்கிறோம். நீங்க இந்த பர்டிகுலர் டயத்துல தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுமே இல்லை. அவங்க லீவ் நாள்லையும் போகலாம், சாட்டர்டே சண்டே லீவ் நாள்லையும் போய்க்கலாம். அது அந்த கணக்கெடுப்பாளரோட பிளெக்சிபிலிட்டிக்கே நம்ம விட்டுருக்கிறோம். நீங்க உங்களோட பிளெக்சிபிலிட்டியில இந்த 200 வீடுகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை 30 நாட்கள் கால நீங்க சேகரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்.
0: அதாவது தகவல்களை சரியான முறையில சேகரிச்சு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்றது. வாக்காளர் அடையாள அட்டை எல்லாம் வந்து அந்த பணியும் போது பாத்தீங்கன்னா சார், பிஎல்ஓஸ் நம்பர் வந்து அவங்களுடைய இணையதளத்திலேயே இருக்கும். இப்ப நமக்கு வரக்கூடிய இந்த கணக்கெடுப்பாளரோட எண் வந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு போவாங்களா அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு, இல்ல அதுக்கு வந்து பிரத்யேகமா ஏதாவது இணையதளம் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்?
1: அந்த மாதிரி ஒரு வசதி வந்து நம்ம சென்சஸ்ல ஏற்படுத்தி கொடுக்கல. இப்ப பிஎல்ஓனா பிஎல்ஓ வந்து அவங்க வீட்டுக்கும் வருவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பூத்துன்னு ஒன்று இருக்கும், அங்க நம்மளை வர சொல்லுவாங்க, அங்க அவங்க நம்ம போகலாம். பட் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவங்க உட்காந்து பணியாற்றுற மாதிரி ஒரு பிளேஸ் இல்லை, இவங்க தான் வந்து வீட்டுக்கு போறாங்க. ரெண்டாவது, நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போனாதான் வந்து அது கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன் சார், என்னோட கேள்வி எல்லாம் இப்பயே கேட்டுருங்க, நான் போன்லயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து மெயினா வீடு ரிலேட்டடான தகவல்கள்லாம் நம்ம சேகரிக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போய் அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க கூட இன்டராக்ட் பண்ணி இவங்க அந்த விவரங்கள்லாம் சேகரிச்சாதான் சரியா இருக்குன்றதுனால மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுக்கல. இவங்க மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம், கணக்கெடுப்பாளர் போறவங்க ஒருவேளை வந்துட்டு அவங்க வீட்டுல இல்லைன்னா அக்கம் பக்கத்துல ஏதாவது மொபைல் இருக்கு அவங்க கிட்ட மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். இல்ல வீட்டுல யாராவது வேறவங்க இருந்தாங்கன்னா இவங்க வாங்கிக்கிறாங்க, நான் வர்றேன்னு சொல்றதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் வசதி இருக்கு.
0: இப்போ அரசு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கணக்கெடுப்பு பணி அப்படின்னு தொடங்கும் போதே வந்து சொன்னது சரியான தகவல்களை மக்கள் வழங்கணும் அப்படின்றதுதான் முதல் விஷயமா வந்து சொல்றாங்க. இந்த சரியான தகவல்கள் வழங்குறது எந்த அளவுக்கு இந்த பணியை வந்து வெற்றிகரமா நிறைவு பெற செய்யும் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதே சென்சஸ் ஆக்ட் 1948 மற்றும் சென்சஸ் ரூல்ஸ் 1990 இதை பேஸா வச்சுதான் நம்ம இந்த கணக்கெடுப்பை நடத்துறோம். இந்த ஆக்ட்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு மக்களோட கடமை என்னன்னா, கணக்கெடுப்பாளர் அவங்களோட வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஆக்ட்லயே ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதை கொடுக்கலனா அதுக்கு வந்து வேற வேற இதுவும் மெசர்ஸும் இருக்கும். நம்ம வேண்டுகோள் விடுக்கிறதும் வந்து அதுதான், மக்கள் எந்த அளவுக்கு சரியான தகவல்களை கொடுக்கறாங்களோ அந்த அளவுக்கு திட்டமிடலுக்கு வந்து அது பயனுள்ள வகையில இருக்கும். அதனால மக்கள் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வர்றப்ப மக்கள் வந்து எந்த ஒரு அச்சமும் இன்றி, ஒரு தயக்கமும் இன்றி அவங்க வந்து முழுமையான மற்றும் சரியான தகவல்களை வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த டேட்டாவும் செக்யூர், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்றோம். அதை பத்தியும் என்ன தகவல்கள் வந்து கொடுக்குறாங்களோ, இது எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல வேற எங்கேயுமே இதை வந்து பப்ளிஷ் நம்ம பண்ண போறது இல்ல. இவங்க கொடுக்குற தகவல்கள் இப்ப வந்து டிஜிட்டல் மொபைல் ஆப்ல தான் வர்றதுனால இவங்க சொல்லி ரெக்கார்ட் ஆனோடனே நேரடியாக அது செர்வரில் தான் போய் சேவ் ஆகுமே ஒழிய வேற எங்கேயுமே இந்த டேட்டாவை வந்து நம்ம பரிமாற போறதில்லை, எங்கேயுமே ஷேர் பண்ண போறது.

0: அதனால அந்த ஒரு ஹெசிடேஷனும் மக்களுக்கு தேவையில்லை. அவங்க சொல்றது அந்த கணக்கெடுப்பாளர் கூட அதை சேவ் பண்ண முடியாது, நேரடியாக சர்வருக்கு தான் போயிடும், அது எங்கேயுமே வந்து பப்ளிஷ் ஆகாது. லாஸ்ட்டாக நம்ம டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட டேபிளேஷன் ஃபார்மெட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, ஆண் பெண், இந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ண போகிறோம். இண்டிவிஜுவலான பெனிஃபிட்ஸோ ஸ்கீம்ஸோ கூட வந்து இவங்க கொடுக்குற பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பண்ண போறதில்ல. அதனால மக்கள் நம்பி சரியான தகவல்களை வழங்கணும்னு நாங்களும் வேண்டுகோள் விடுக்கிறோம்.
1: நிச்சயமா இந்த நிகழ்ச்சியின் வாயிலா நீங்க விடுத்த வேண்டுகோளை மக்கள் ஏற்று சரியான தகவல்களை வழங்குவாங்கன்னு நம்பலாம் சார். மேலும் இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு சார், இது நிறைய பேரோட சந்தேகம், என் வாயிலா வந்து நான் கேக்குறேன். தனி வீடு இருந்தா அங்க போயிட்டு கணக்கெடுக்கிறது அப்படின்றது ஒரு வகை, ஆனா இப்போ சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு கொடுத்து நான் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடுகள் வந்து இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப அங்கெல்லாம் போகும்போது கணக்கெடுப்பாளருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு நினைக்கிறீங்க, எப்படிலாம் அவங்க வந்து அதை எதிர்கொள்ளலாம் சார்?
0: இந்த கணக்கெடுப்புக்கு வந்து அந்த சென்சஸ் ஹவுஸ் நம்பர்னே தனியா வந்து ஒரு அது க்வெஸ்சன்லயும் இருக்கு, சென்சஸ் ஹவுஸ் நம்பர் அப்படின்னு. இப்ப ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த ஒரு பில்டிங்லயே வந்து நாலஞ்சு ஃபேமிலிஸ் இருக்கலாம். நம்ம அதுக்கு வந்து பேஸா என்ன வச்சிருக்கோம்னா அதுல எத்தனை கிச்சன் இருக்கு அப்படின்றத வச்சுதான். இப்ப ஒரு ஃபேமிலியில அம்மா அப்பா அவங்க பசங்க ஈவன் அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட எல்லாம் ஒன்னா வசிக்கலாம், ஒரே கிச்சனா இருக்கும். அப்ப நம்ம அது ஒரு ஃபேமிலியா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். இதே இது வந்து இவங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியா வந்து அவங்க கிச்சன் வச்சிருக்காங்க, தனியா சமைச்சு இது பண்றாங்கன்னா அவங்களை ரெண்டு ஃபேமிலியா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். அதனால ஒரு பில்டிங்லயே எத்தனை கிச்சன் இருக்கு நம்ம கணக்கெடுப்பாளரோட வசதிக்காண்டி அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க, எத்தனை கிச்சன் இருக்கு, அவங்க தனியா வந்து ஃபங்க்ஷன் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத இதை வச்சு அவங்க செக் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லயுமே அந்த இண்டிவிஜுவலா ஒரு ஒரு ஃபிளாட் இருக்குன்னா அந்த ஃபிளாட் எல்லாம் இண்டிவிஜுவல் யூனிட்டா தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். இந்த டைம் வந்து நம்ம அவங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் மேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் இல்லை. ஒரு ஏரியா அவங்களுக்கு 200 வீடுகள் இருக்கிற ஏரியா இருக்குன்னா அந்த பில்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களால பாத்துட முடியும். அதை வச்சுதான் பிளாக்கே கார் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளஸ் மொத ஒரு வாரம் வந்து அவங்க ஏரியாவை ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம அவங்களுக்கு ரவுண்ட்ஸும் போக சொல்லியிருக்கோம். அது அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கா, தனி இண்டிவிஜுவல் வீடுகளா இருக்கா, நார்மலான சின்ன ஊர்களில் வந்து தனித்தனியான வீடுகள் தான் இருக்கும், இல்லாட்டி 1, 2, 3 மாடி இந்த மாதிரி தான் இருக்கும். சென்னை மாதிரி மாநகரங்களில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து நீங்க பை வாக் போய் அசஸ் பண்ணுங்க உங்க ஏரியாவை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுக்கு கைட்லைன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அதை பிரிக்கிறது எப்படி அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். பேசிக்கா வந்து ஒரு பில்டிங்ல எத்தனை கிச்சன் இருக்கு, எத்தனை ஃபேமிலிஸ் வசிக்கிறாங்க அப்படின்றத அசஸ் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டா தான் டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு.
1: நிச்சயமா சார், இன்னொரு 2-3 சந்தேகங்கள் இருக்கு சார். என்ன அப்படின்னா ரேஷன் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியா இருப்பாங்க, ஒரு திருமண வயதுல அந்த வீட்டுல வந்து பிள்ளைங்க வந்து இருப்பாங்க, இன்னொரு 4-5 மாசத்துல அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம், இல்ல அடுத்த ஆண்டு இந்த 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம். அப்போ வந்து இவங்க திருமணம் நடந்த பிறகு அதை வந்து அப்டேட் பண்ணணுமா, இந்த மாதிரி நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து நான் இந்த மாதிரி என்னோட ஃபேமிலியில இருந்தேன், இப்ப நான் வந்து வேற ஒரு ஃபேமிலியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சொல்லணுமா, அதற்கான ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி இருக்கா?
0: இல்ல, அந்த மாதிரி நம்ம இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ரிலேட்டடா இல்ல அட்ரஸ் ரிலேட்டடா நம்ம எங்கேயுமே கேள்விகளும் கேட்க போறதில்ல, அவங்க கிட்ட தகவலும் நம்ம சேகரிக்கிறது இல்ல. இந்த முதல் கட்டம் 2ஆம் கட்டத்துல நம்ம ஒரு லைன்ல சொல்லணும்னா, முதல் கட்டத்துல நாட்டுல வந்து எத்தனை வீடுகள் இருக்கு பிளஸ் கட்டுமானங்கள் என்ன இருக்கு. நம்ம முதல் கட்டத்துல வந்து வீடுகள் இருந்தா மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் இருந்தா அவங்க கிட்ட முழுக்க முழுக்க இந்த 33 கேள்விகளையும் கேட்டு டேட்டா சேகரிக்கிறோம். இல்ல வீடுகள் அல்லாத கட்டடங்கள், ஸ்கூல்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பிஜிஸ், ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி இருந்தா அதுல பேசிக்கான சில விஷயங்கள் இதை மட்டும்தான் நம்ம கேட்கறோம். பொதுவா வந்து எத்தனை வீடுகள் இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வருது. 2ஆம் கட்டத்துல வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றோம்னா, மார்ச் 1, 2027 இந்தியால எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து அதான் ஒரு பேஸ் லைன் மாதிரி நம்ம வச்சிருக்கோம். அதனால நம்ம இங்க இருக்கிறோம், அங்க இருக்கிறோம், இந்த அட்ரஸ் மாறிடுமோ அந்த மாதிரி மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் எ ரெஃபரன்ஸ் டேட்டா, அதனால இங்க அவங்க கொடுத்துட்டாலே போதும், இந்தியா ஃபுல்லாவே ஆமா இன்னொன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா போதும், ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கொடுக்கலாம். இப்ப இந்த டயத்துல வந்து நான் சென்னையில இருக்கிறேன், அடுத்து நான் மதுரைக்கு போயிடுறேன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இங்க கொடுத்துட்டா அங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல.
1: நிச்சயமா சார், இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அவங்க சொந்த ஊர்ல வீடு இருக்கும், அதே மாதிரி வேற ஒரு இடத்துல பணி நிமித்தமா வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கேயும் ஒரு வீடு வாங்கிருக்கலாம். இப்ப அவங்க அட்ரஸ் கொடுக்கும் போது பெர்மனன்ட் அட்ரஸ் எனக்கு இதுதான் அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணணுமா சார்?
0: இல்ல, நம்ம அட்ரஸ் சொல்லி பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் அந்த மாதிரி நம்ம கேக்குறது இல்ல. இப்ப அவங்க சொந்த வீட்டுல, சொந்த வீடு ஒரு ஊர்ல இருக்குன்னா அந்த வீட்டுல யாராவது வசிக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு போறப்ப அவங்க வந்து அவங்களோட சொந்த வீடா இல்ல ரெண்டட் ஹவுஸ் வாடகைக்கு இருக்காங்களா நம்ம கேட்கறோம். கேட்டதுக்கு அப்புறம் அந்த வீடுகளை பத்தின கேள்விகள் தான் இருக்கும் போது அவங்க என்ன தகவல் சொல்றாங்களோ அதை நம்ம

0: வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போறோம். அவங்க வந்து பணி நியமித்தமா வேற இடத்துல இருந்தாங்கன்னா அந்த வீடை பத்தின நம்ம டீடைல்ஸ் நம்ம எடுக்க போறோம். நம்ம வந்து இது உங்களோட சொந்த வீடா இல்ல வாடகை வீடா நம்ம கேட்போம். அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டை பத்தின டீடைல்ஸ் நம்ம கேட்க போறோம். வேற இதுல வந்து நம்ம எதுவும் கேட்க போறது இல்ல. ஒருவேளை அவங்க வீடு காலியா இருந்தா அதை வந்து காலியா இருக்குன்னு நம்ம போட்டுருவோம்.
1: அப்ப காலியா இருக்கிற வீடுகளுடைய கணக்கெடுப்பும் இதுல இருக்கு.
0: இல்ல காலியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்தரான டீடைல்ஸே வராதுல்ல. அந்த வீட்டில் யாருமே இல்ல அப்படின்னா அது வந்து வீடு காலியா இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த காலியா இருக்குன்னு மார்க் பண்ணிடுவாங்க அந்த வீட்டை.
1: நிச்சயமா சார். ஏன் கேட்டேன்னா இப்ப ரெண்டு வீடு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு வீடுமே அவங்களுக்கான கணக்குல வந்துருமா அப்படிங்கறதுக்காக இந்த கேள்வி.
0: அவங்க நாலு வீடு இருக்குல்ல அஞ்சு வீடு இருக்குன்னே வச்சுக்கலாமே. ஆனா அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இவருக்கு அஞ்சு வீடு இருக்கு அப்படின்ற தகவல்லாம் இதுல வராது. அந்த வீட்டுல அப்ப அந்த நேரத்துல யாராவது இருந்தாங்கன்னா அந்த வீடு ரிலேட்டடான தகவல்களை வந்து சேகரிச்சிருப்பாங்க. அவரு தான் ஹவுஸ் ஓனரா இல்ல ரெண்ட் எடுக்க இருக்கிறாரான்னு கேட்டிருப்பாங்க. யாருமே இல்ல ஒரு மூணு வீடு வச்சிருக்காரு, ஒரு வீட்டுல அவர் இருக்காரு, ஒரு வீடு வாடகைக்கிட்டு இருக்காரு, ஒரு வீடு காலியா இருக்குன்னா டீடைல் சொல்றதுக்கு ஆள் இருந்தா ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். இல்லாட்டி அந்த வீடு காலின்னு தான் இருக்கும். ஓனர்ஷிப் வந்து இதுல ரிஜிஸ்டர் ஆகாது, எங்கேயுமே வராது. ஓனர்ஷிப் ரிலேட்டடான
1: இவ்வளவு நேரம் சொன்னதுல இருந்து இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளவு பெருசு, இதற்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த சீரிய நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து நல்லாவே புரியுது சார். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: நான் இதுல ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவங்க என்ன தகவல்கள் வந்து சேகரிக்கிறாங்களோ அது ஃபுல்லாவே செக்யூர்டு. அது ஆக்ட்லயே ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பத்தின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இத்தனை வீடு இருக்குன்னு வெளியில தெரிஞ்சிருமோ, எனக்கு கார் வந்து நான் கொடுத்துருக்கேன் கார் இருக்குன்னு வெளியில தெரிஞ்சிருமோ, அதையும் வந்து அவங்க நினைக்க தேவையில்லை. ரெண்டாவது, இவங்க கொடுக்குற அந்த தகவல்களை தான் வச்சு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்கறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பா இருக்க போறது இல்லை. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாவே வந்து அதுக்கான தனியா வந்து வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனாலதான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிபிகேட்ஸோ எதுவுமே கேட்கறது இல்லை. அவங்க வாய் வழியா என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து கொடுத்து அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: நிச்சயமா சார். நாட்டு மக்களுடைய நலனுக்காக அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதனுடைய ஒரு பகுதியா கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்க உங்களுடைய தகவல்கள் வாயிலா வந்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஏன் அவசியம், அதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி.
0: நன்றி.

தை இறக்கி வைக்கும் அழுகையின் ஒளியும் ராகம்தான். சிரிப்பும் அழுகையும் கலர்ந்த வாழ்க்கையின்தான் இனிமை. உங்கள் இனிமையான வாழ்க்கையில் மேலும் இனிமை சேர்ப்ப வருகிறது இரவு இசை இனிமை நிகழ்ச்சி. மலராத மொட்டுக்குள்ளும் ஒரு வசந்தம் ஒளிந்திருக்கிறது. மனம் திறக்காத வார்த்தைகளுக்குள் ஓர் அழகான உணர்வு இருக்கும். அப்படி ஒரு மொட்டுக்களின் வாசம் வீசும் பாடல் இதோ.

நேயர்கள் இணைந்திருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். நேரம் 9:36. ஒரு சில நேரங்களில் உண்மையைப் போலவே பொய்யும் அழகாகத்தான் தெரியும், அது காயங்களை ஏற்படுத்தாத வரை. இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்று செல்லமாக சொல்கிறது இந்த பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளோடு. கற்பனைக்கு என்னதான் எல்லை என்று யோசித்தால் சிரிப்பு தான் வருகிறது. எல்லை இருந்தால் அது கற்பனையே இல்லை. இந்த பாடல் அதற்கு ஒரு சரியான உதாரணம்தான்.

நேரம் 9:46. தாலாட்டுவதில் தாய் மட்டுமல்ல, ஒரு கவிஞன், ஒரு இசையமைப்பாளர், ஒரு காதல் வயப்பட்ட ஒரு நபர், இந்த மூன்று பேரும் சேர்ந்து வழங்கும் ஒரு இசைப்பாடலே போதும் அந்த இடத்தை பூர்த்தி செய்ய. அப்படி ஒரு பாடல் நேயர்களுக்காக.

நேயர்கள் இணைந்திருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளோடு. சில உணர்வுகளுக்கு வார்த்தைகள் தேவைப்படுவதே இல்லை. ஒரு பார்வையே போதும், பார்வை கூட ஏன், ஒரு மௌனமே போதும். அந்த மௌனத்தின் மொழியையே இசையாக்கிய ஒரு பாடல் நேயர்களுக்காக.

நிறைவு பெறுகிறது இனிய ராகம் நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

இது அரங்கிசை நிகழ்ச்சியில். இந்த அரங்கிசை நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில். இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் செம்மங்குடி ஆர் சீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சியின் துவக்கமாக வாதாபி கணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சித கிருதி, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் இணைந்திருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில். செம்மங்குடி ஆர் ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜாரசாக்ஷ என தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம் பந்துவராளி ராகம் ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. மத்திய அலைவரிசை 936 கிலோஹெச்சிலும் டிஆர்எம் என்ஓ ஒளிபரப்பு 927 கிலோஹெச்சிலும் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.